0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இருப்பதை அப்படியே பாதுகாப்பவர்கள் மேலாளர்கள், மேம்படுத்துபவர்கள் திறமையாளர்கள், மாற்றுபவர்கள் தலைவர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் உடனடியா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்ல. கொல்லாதே அப்படின்னு யாரு சொன்னாங்களோ அவங்களை கொல்ல பாக்குறது உலகம். அகிம்சையோடு வாழ வலியுறுத்துபவர்களுக்கும் இம்சை தருவது மனித இயல்பு. யாருக்குமே பாவம் செய்யாத பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு துன்புறுத்துறது மனித மனம். அப்படி இருக்கும்போது இதுநாள் வரைக்கும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேல கோபம் வர்றது இயல்பு தானே. ஆன்மீக நெறிய போதிச்ச புத்தர் மீதும் அது உருவானது, ஏசுபிரான் மீதும் தோன்றியது, நபிகள் நாயகத்தின் மீதும் உண்டானது, அப்பர் பெருமான் மீதும் அரும்பியது, வள்ளலார் மீதும் வளர்ந்தது. தலைமை பொறுப்புக்கு தகுதி படைத்துக் கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் கத்தியின் மேல் நடப்பதை போல கவனமா இருக்கணும். எந்த நேரத்திலையும் அவங்கள ஆபத்து சூழலாம் அப்படின்ற ஒரு உணர்வோட வாழணும். ஆபத்துலாம் என்னை சூழக்கூடாது, பாதுகாப்பான ஒரு நிலையில தான் நான் எப்பவுமே வாழ்வேன் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தா தலைமை பொறுப்புக்கு சிறந்த பொறுப்புக்கு வருவது ரொம்பவே கடினம். ஆபத்து அப்படின்னா அதுல நிறைய வகைகள் அடங்கி இருக்குது. பெயரை சிதைத்தல், உருவத்தை சிதைத்தல், நல்ல பெயருக்கு களங்கம் விளைவித்தல், அவதூறு பரப்புதல், உருவ பொம்மை எரித்தல், கண்ணனை சுவரொட்டி ஓட்டுதல், துப்பாக்கியால் சுடுதல் அப்படின்னு இந்த ஆபத்து பல பரிமாணங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். அந்த காலத்துல மாதிரி போர்க்களத்துல நின்னு எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கல அப்படின்னாலும் நாம வாழக்கூடிய சமூகத்துல உள்நாட்டிலேயே பல எதிரிகள் உருவாகுறாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த மாதிரியான சூழல்கள்ல துணிச்சலா முன்னாடி நின்னு வழி நடத்தணும். திப்பு சுல்தான் போர்க்களத்திலேயே மாண்ட மன்னன். ஆனா அவருடைய உடல் கீழே விழும்போது அது சுல்தானாக இருக்க முடியாது அப்படின்னே ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. தலைமை பண்பு அப்படின்றது பண்புகளாலையும் உத்திகளாலையும் ஒருவர் பெறக்கூடிய ஒரு பொறுப்பு. அது அலங்காரத்திற்கானது அல்ல, அதை நாம் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. பணியாற்றுவதற்காக, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, மக்களை உயர்த்துவதற்காக. இலக்கியம், விஞ்ஞானம், அரசியல், பகுத்தறிவு இயக்கம், விடுதலை போராட்டம், இந்த மாதிரி என்ன மாதிரியான சூழ்நிலைகளா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட 10 பண்புகளாவது நம்ம கிட்ட இருக்கணும். அந்த 10 பண்புகளையும் ஒரே பண்பா ஒரே வார்த்தையில சொல்லிட முடியும். அதுதான் விழிப்புணர்வோட இருக்கிறது. விழிப்புணர்வோட நடந்துக்கும் போது பேசக்கூடிய பேச்சு அர்த்தமற்றதா இருக்காது, துணிச்சலோட இருப்பாங்க. சீக்கிரமா முடிவெடுக்கக்கூடிய காரியங்களை ஆற போட மாட்டாங்க. என்ன மாதிரியான வேலைகள்ல பொறுமையோட

இருக்கணுமோ அப்படி ஒரு பொறுமையோட காத்துட்டு இருப்பாங்க. நேரத்தில் மேலாண்மை, அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை செஞ்சு முடிக்கணும், திட்டமிடணும், இந்த மாதிரியான நேரத்தை சரிவர பயன்படுத்தி அதை வெற்றிகரமா மாற்றக்கூடிய மனிதர்களா இருக்கிறது. அதே போல ஆடம்பரம் எது, அனாவசியம் எது அப்படின்றத உணர்ந்து இயல்பா இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த உடலை போற்றுவது, அதாவது ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுறது, ஆபத்துகளை சந்திக்க தயாரா இருக்கக்கூடிய மனநிலை. உயிரை காட்டிலும் கொள்கைகள் முக்கியம் அப்படின்றதால தன்னோட பேர் முக்கியம் இல்ல அப்படின்ற எண்ணத்தோட தடைகளா உருவாகக்கூடிய அவமானங்களை தொடச்சு எரிஞ்சிட்டு தன்னோட லட்சிய பயணத்தை வெற்றி நடையோட தொடர்றாங்க. ஆக ஒரு சிறந்த பொறுப்பை அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான குணநலன்கள் நமக்குள்ள இருக்கணும். சிம்மாசனங்களை அடைவதை காட்டிலும் அதை தக்க வைத்துக் கொள்வது சிரமம். சில நேரங்கள்ல சிம்மாசனங்கள் ரொம்பவே எளிமையா கிடைச்சிடலாம், ஆனா அதற்கு தகுதி படைத்துக் கொள்வது அவசியம். எப்பவுமே நாம இருக்கக்கூடிய நாற்காலிகளை விட மேன்மையான நபர்களா நாம இருக்கணும். அப்போதான் நமக்கும் பெருமை, நாற்காலிக்கும் பெருமை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் எதுக்கடல் ஓசை FM 90.4.

0: தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி விருந்தோம்பல், அதிகாரம் 9, குறள் எண் 90. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து, முகர்ந்ததுமே அனிச்சம்போ வாடிவிடும், வீட்டாரின் முகம் வேறுபட்டு பார்த்ததுமே தன்மானமுள்ள விருந்தினர் வாடிவிடுவர்.

பூசுவை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கலாம். தொட்டாச்சினிங்கிலை தொட்டதுமே வாடுறது போல இந்த மாதிரியான பூவை முகர்ந்து பார்த்ததுமே அது வாடி போயிடும். அதோட வாட்டத்தை விடவும் விருந்தினர்களின் வாட்டம் எப்போ உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய வரவேற்பு இனிமையானதா இல்லாது போகும்போது. விருந்தினர்கள் அப்படின்னாவே அவங்கள நல்லா கவனிக்கணும், இன்சொல் சொல்லி வரவேற்கணும், கனிவான பேச்சு இருக்கணும், நல்ல செயலும் நல்ல சொல்லும் இருந்தாலும் நல்ல முகம் இருக்கணும். கனிவான பார்வை ரொம்பவே முதன்மையானது. கனிவான பார்வை இருக்கணும் அப்படின்னா மனசு நல்லா இருக்கணும். வந்திருக்கக்கூடிய நபரை நல்ல எண்ணத்தோடு வரவேற்று விருந்தோம்பல் செய்து அவங்கள நல்ல முறையில நடத்தணும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள நமக்கு உணர்த்துறாரு. கனிவோடு கவனித்துக் கொள்வது விருந்தோம்பலின் சிறந்த அடையாளம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன்னு சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19th century இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லத்தீன் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதான். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவரு தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன இப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. ஒரு ஊர்ல ஒரு கட்டட முதலாளி இருந்தாராம். அவர்கிட்ட தச்சு வேலை மற்றும் கொத்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வந்தாராம். அவர் அந்த முதலாளி கிட்ட எப்போ வேலைக்கு சேர்ந்தார் அப்படின்னா தன்னுடைய இளமை காலத்திலே வந்து சேர்ந்துட்டாரு. குறைஞ்சது இப்போ ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய முதலாளிய சந்திக்க போறாரு. ஐயா வணக்கம், இது வரைக்கும் நான் உங்களோட இருந்து நீங்க சொன்ன எல்லா வேலைகளையும் செஞ்சேன். நீங்களும் எந்த குறையும் இல்லாம என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி நான் செய்யக்கூடிய வேலைகளுக்கு என்னுடைய உடல் ஒத்துழைக்கிறதே இல்லை. ஆக நான் உங்ககிட்ட இருந்து ஓய்வு பெற்று என்னுடைய சொந்த ஊருக்கே திரும்ப போயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். கேட்ட முதலாளிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் வருத்தமாவும் இருந்ததாம். ஏன்னா எத்தனை வருஷமா தான் கூடவே இருந்த மனிதர் இல்லையா, திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும் போது அவருக்கும் என்ன சொல்லன்னு தெரியல. இருந்தாலும் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாராம். என்னால முடிஞ்சதை நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டித்தர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். நானே ஓய்வு எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன், இந்த நேரத்துல கேக்குறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரி ஒரு 4 மாசத்துக்குள்ள கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோட, சரிங்கய்யா அந்த ஒரு வீட்டை மட்டும் கட்டி தந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். பொதுவாவே இந்த பணியாளர் கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே ரொம்ப தரமானதா இருக்கும், உறுதியானதா இருக்கும். அவ்வளவு சிறந்த பணியாளர். ஆனா இப்போ நாம தான் வேலையை விட்டு நிக்க போறோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கவனம் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு அந்த வீட்டை கட்டி முடிச்சாராம். ஓரளவு எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதலாளிய போய் மறுபடி பாக்குறாராம். ஐயா நீங்க சொன்னது போலவே ஒரு வீட்டை கட்டிட்டேன், இப்போ நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும் போது, எங்க கிளம்புறீங்க? இத்தனை வருஷமா இதே ஊர்ல இருந்துட்டு இனிமே நீங்க வெளியூர் போனா நல்லா இருக்குமா? இப்போ நீங்க கடைசியா கட்டின அந்த வீடு உங்களுக்கானதுதான், அது உங்களுக்கு நான் தரக்கூடிய பரிசு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு மனதார கொடுத்தாராம். ஆனா அந்த பணியாளருக்கு அது பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததாம். என்ன அப்படின்னா, மத்தவங்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகளை தரமாகவும் உறுதியாகவும் கட்டி கொடுத்துட்டோம், ஆனா இந்த வீடை ஏனோதானோன்னு கட்டி முடிச்சுட்டோம். இந்த வீட்டுல எப்படி என்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறது? பொறுப்பு இல்லாம வேலை செஞ்சதால இப்ப பாதிக்கப்படுறது நாம தான் அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டே அந்த இடத்த விட்டு நன்றி சொல்லிட்டு கடந்து போயிட்டாராம். ஆமா நேர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வாழும் போதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குண்ணே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
5: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
6: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

காலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு காட்டுல தவளைகள் கூட்டமா வாழ்ந்துட்டு வந்ததான். ரெண்டு தவளைகள் வழி தவறி ஆழமான குழியில விழுந்துடுச்சான். நாம கூட ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். ரெண்டு தவளைகள் பால்குடத்துல விழுந்ததான் முயற்சி எடுத்த தவளை உயிர் பிழைத்ததான், முயற்சி எடுக்காத தவளை வாழ்க்கைய முடிச்சிடுச்சான் அப்படின்னு. இப்போ நாம கேட்கக்கூடியது வேற கதை. இந்த ரெண்டு தவளைகளும் ஆழமான குழியில விழுந்துடுச்சு. ஐயோ எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய அந்த மற்ற தவளைகள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சது. எப்படியாவது ரெண்டு தவளைகளையும் காப்பாத்தணும் அப்படின்னு குழிக்குள்ள எட்டி எட்டி பாக்குறாங்க. இப்போ அந்த ரெண்டு தவளைகளும் மேலே எம்பி எம்பி குதிக்கிறாங்க. ஆனா பாவம், அதுங்களால மேலேயே வர முடியல. அப்போ மேலே நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த தவளைகள் ரெண்டு தவளைகளையும் பார்த்து, முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க, இன்னும் குதிங்க, மேலே எம்பி குதிங்க அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிச்சது. குழிக்குள்ள இருந்த தவளைகள் குதிச்சு குதிச்சு சோர்வடைஞ்சு போயிடுச்சு. அதால வெளியே வரவே முடியல. ஆக அந்த குழிக்குள்ளேயே முடங்கி அமர்ந்துடுச்சு. அதை பார்த்த மேல இருந்த தவளைகள் எல்லாமே, இனிமே இந்த ரெண்டு தவளைகளுடைய வாழ்க்கையும் இந்த குழிக்குள்ளேயே முடிய போகுது, வேற வழியே இல்லை, வாங்க நாமளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். நண்பர்களே, இனிமே நம்ம சந்திக்க முடியாது, குழிக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது, தயாராயிடுங்க அப்படின்னு பெரிய குரல்ல கத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ஒரு தவளை, அவ்வளவுதான் என்னுடைய விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு எம்பி எம்பி குதிக்கிறத கைவிட்டுருச்சு. ஆனா இன்னொரு தவளை மட்டும் மறுபடி குதிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த மற்ற தவளைகள் என்ன பண்ணுது, நண்பா ஏன் வீணா குதிக்கிற, குதிச்சு குதிச்சு களைப்படைஞ்சிடுவ, வாழ்க்கை தான் முடிய போதே, அமைதியா உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. ஆனா முயற்சி பண்ணிட்டே இருந்த தவளை திடீர்னு அந்த குழியை விட்டு மேல வந்துடுச்சு. வெளியே வந்ததும் மேல இருக்கக்கூடிய தவளைகள் எல்லாம் கேக்குது, நண்பா உன்னுடைய முயற்சி வெற்றி அடையாது அப்படின்னு நாங்கள் கத்திட்டே இருந்தோமே, அதையும் கேட்காம எப்படி நீ குதிச்சு வெளியே வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தவளை என்ன பதில் சொல்லுச்சு தெரியுமா, எனக்கு காது கொஞ்சம் மந்தம், நான் குழிக்குள்ள இருந்தப்போ நீங்க முயற்சியை கைவிடும்படி சொல்லியிருக்கீங்க, ஆனா தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்றது மாதிரி என்னுடைய காதுல கேட்டுச்சு. நீங்க கொடுத்த அந்த உற்சாகமான வார்த்தைகளாலதான் நான் தொடர்ந்து குதிச்சுட்டே இருந்தேன், அதனாலதான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். பாவம், நல்லா காது கேட்கும் திறமை உள்ள அந்த தவளை குழிக்குள்ளேயே மாட்டி வாழ்க்கைய முடிச்சிடுச்சு. ஆக நாம ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் உழைக்கும் போது அதற்கான பலன் நிச்சயமா கிடைச்சே தீரும். முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்க கூடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னொரு புதிய நாள், அதுவும் மாதத்தின் இறுதி நாட்களில் வந்துருக்கோம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த ஜூன் மாதம் வந்து முடிய. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தை அருமையாக வந்து செலவழிச்சாச்சு இந்த 2026. இன்னும் ஒரு 6 மாதம் வந்து பேலன்ஸ் வந்துருக்கு. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களும் ஒரு நல்ல நாட்களும் இந்த ஜூன் மாதத்தில் வந்து அமையட்டும். நம்ம வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நேற்று, அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வந்து வாரத்தின் முதல் வேலை நாளான திங்கட்கிழமையை வந்து ஆரம்பித்தாச்சு. இந்த வாரம் எல்லாருக்கும் இனிய வாரமாக அமையட்டும். எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புங்க, காலேஜ் வந்து கிளம்புங்க. நேற்று ஒரு நாள் 3 நாள் லீவ், ஆமாம், 3 நாள் தொடர்ந்து விடுமுறைக்கு அப்புறம் இப்போ எல்லோரும் வந்து கிளம்புங்க. எல்லாருக்கும் இந்த வாரம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை அப்படி தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரர்கள் அறக்கட்டளையின்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காற்று ரொம்ப ஒரு மிதமான காற்று தான், எப்பவும் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு அடிக்க வேண்டிய அந்த காற்று வந்து வீசிட்டுருக்கு. இந்த காற்றே வந்து போதும், பெரிய அளவுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த வெப்பம் அப்படிங்கிறது ஒரு தெரியாத அளவுக்கு இந்த காற்று நம்மளுக்கு வந்து பண்ணிட்டு போயிடுச்சு. நிறைய அதிக அளவில் நம்மளுக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு. பல ஊர்களில் வந்து அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஊர்களில் இந்த காற்று வந்து இருக்கிற ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வெயில் அந்தளவுக்கு தெரியலை. இல்லை அப்படின்னா அந்த வெயில் நேரத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே வந்து இருக்கிறனால தெரியல அப்படிங்கிறது தெரியல. நான் போகிற நேரத்தில் நானும் வந்து 11 மணிக்கு வெளியே போவேன். 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து வெளியே போகும்போது வெயிலே வந்து பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு சீரான ஒரு காற்று வந்து அடிச்சுட்டே இருக்கனால நமக்கு வந்து ஒரு இதமான ஒரு ஃபீலே வந்து இருக்குது. காற்றுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752677773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மற்றும் தெங்காசி
6: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நேற்று ஒரு அருமையான ஒரு முகாம் வந்து நடந்துச்சு நம்ம தமிழ்நாடு முழுக்க. அதுவும் நிறைய இடங்கள் நம்ம ஊர்லேயே வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து அப்படின்ற ஒரு முகாம். இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடக்கும். நம்மளுக்கு வந்து தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுமே வந்து எஃப்எம்ல நானுமே நிறைய இடம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தையை வந்து தூக்கிட்டு போய் அதுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்தாக கொடுத்தோம். நிறைய பேர் அழுது அடம்பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அந்த ஒரு ரெண்டு சொட்டை வந்து ஊற்றினாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமானது ஒரு விஷயம். இந்த மாதிரியான சில அப்பப்போ நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கான விஷயங்களை கவனமாக எடுத்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி எல்லாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுத்துட்டீங்களா? யாரும் வந்து தவறிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தவறாமல் வந்து கொடுத்துருப்பீங்க. கொடுக்கலனா கூட அடுத்த வருஷமாச்சும் மறக்காமல் கொடுத்துருங்க. சரி, இப்போ அடுத்து இன்னொரு ஒரு இதே மாதிரி இந்த முகாம் மாதிரி இன்னொரு கூட்டம் வந்து நடக்கிறதுக்கு. என்ன கூட்டம் அப்படின்னா, இந்த சமையல் எரிவாயு அது சம்பந்தமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த விநியோகம் குறித்து பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் எரிவாயு முகவர்களோட இந்த குறைதீர்ப்பு கூட்டம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டம் வருவாய் அலுவலர் தலைமையில் கூட்டரங்கள் வந்து நடைபெறிருக்கு. இந்த கூட்டத்தில் எரிவாயு வந்து உபயோகிக்கிறவங்க தங்களோட எரிவாயு வந்து எந்த அளவுக்கான ஒரு விநியோகம் வந்து இருக்குது, எங்கள் பகுதியில் வந்து சரியாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அப்ளை பண்ணால் லேட் ஆகுது அப்படின்னு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு குறையாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து தெரிவிக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த குறைகளை வந்து நமக்குள்ளேயே வந்து பேசிக்கிருக்காம யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லி இதை நிவர்த்தி பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் 1980 காலகட்டத்தில் நம்ம ஊருக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு வறட்சிக்கும் ஒரு சம்மந்தம் வந்துருக்கு. இப்போ நடக்கிறதுக்கும் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் இருக்குது? அது என்ன அப்படின்னா எல் நினோ அப்படிங்கிறது. எல் நினோ அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி ஒரு கூடுதல் தகவலையும் இருந்தீங்க தெரிஞ்சுங்க என்ன எல் நினோ அப்படிங்கிறது. இந்த எல் நினோ அப்படிங்கிறது ஒரு பொதுவாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒரு காலநிலை. அது எப்போவாது ஒரு 2-7 வருஷத்துக்கு நடுவில் எப்போவாச்சும் அதுக்கு தோணுதோ அந்த டைமில் வந்து வரும். அது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, உலகத்திலே மிகப்பெரிய பெருங்கடல்ங்கிறது அதுதான். நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு அந்த பசிபிக் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக வந்திருக்கு. அந்த பசிபிக்கில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடங்களில் கடலோட வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாகும். ரொம்ப அதிகமாகிறதுனால அதை தாண்டி போகக்கூடிய காட்டுக்களாக இருக்கட்டும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய அந்த வானிலை மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கும். ஏன்னா அதிக ஹீட் ஆனால் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காற்றோட வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சி போகும். அதே நேரத்தில் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அதிகமாகும். மழைகள் வந்து வராது இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு மழை வந்து வரும். நிறைய இடங்களில் இந்த காற்றும் சரியில்லாத மழை இல்லை அதிக வெப்பம் அப்படின்னு சொல்லி வறட்சி வந்து ஏற்படும். இதுதான் 1983 ஒரு கடினமான ஒரு எல்நினோ வந்து வந்துச்சு. அந்த டைமில் உலகம் முழுக்க வந்து ஒரு வறட்சி வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்ட வறட்சி தான் நமக்குள்ளே நிறைய நம்ம இந்திய நாட்டில் நிறைய மாற்றம் வந்து வந்துச்சு. விவசாயம் வந்து அடியாச்சு. அதனால் புதுசு புதுசாக நெல் வகைகள் வந்து கொண்டு வந்தாங்க, காய்கறிகள் வந்து கொண்டு வந்தாங்க, டக்குன்னு விளையக்கூடிய வந்து நெல்மணிகள் வந்து கொண்டு வந்தாங்க. இதனால நிறைய கலப்படம் வந்துச்சு, நிறைய பேர் சாப்பிடலாம இருந்தனால எபிச்சிட்டு எப்படியாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பல ரசாயன விஷயங்கள்லாம் வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரோவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இவ்வளோ கலப்படமான உணவுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு, இவ்வளோ நோய்கள் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடே இல்லை, அவ்வளோ வறட்சியில் வந்து இருந்தோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு எல்நினோ வந்து நடக்குது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு கடினமான எல்நினோ வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, நிறைய மழையும் வந்து இல்லாததுனால வறட்சி வந்து ஏற்படும். அதிக வெப்பம் நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வந்து வெயில் வந்து அடிக்குது அப்படின்னு. நம்ம ஊரில் காற்று இருக்கனால ஏதோ ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கும். இந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த எல்நினோ அப்படிங்கிறது பல வருஷமாகவே வந்து இருக்குது, பல ஆண்டுகளாகவே வந்து இருக்குது. அப்பப்போ வந்து ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வானிலை முன் மாற்றம். பல ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலில் வந்து இருக்கக்கூடிய இடங்களை கூட இது வறட்சியை வந்து ஆக்கிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்நினோ அப்படிங்கிறது அடுத்தடுத்த வருஷங்களில் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிக்கு நடுவில் தான் வந்து வரும். அதனால் மொத்த பூமியும் வந்து வெப்பமாயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான் எல்லாருமே வந்து வெயிலை தாங்க முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது எல்நினோ வந்து போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாதாரணமாக எப்போ இருக்கக்கூடிய அந்த வானிலை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், இந்த வருஷம் மட்டும்தான் எல்நினோ இருக்கும், அடுத்த சில ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் இந்த எல்நினோ வந்து ஏற்படும். அது வரைக்கும் வெயில் இருக்கும், அது வரைக்கும் நம்ம அந்த வெயிலை தாங்கி தான் ஆகணும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 7:40 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்காரு நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான வெளி நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வெளி நிலவரங்கள் வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,939 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,370 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,039 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 106,960 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததான் வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சும்போது 5:30 தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போது பார்க்கும்போது அந்த நேரத்திலேயே வந்து சூரியன் வந்துருச்சு. ரொம்ப வெள்ளனையே நல்ல ஒரு 5:30 வெளிச்சம் வந்து வந்தது. நல்ல ஒரு வெளிச்சத்தோடு நம்ம நாட்கள்லாம் வந்து விடிஞ்சிட்ருக்கு. இந்த காலை நேரத்தை நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஜாகிங் போகிறதுக்குலாம் பயன்படுத்திக்கலாம். இந்த பெண்களுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது, வெளிச்சமே வந்து இருக்காது, ஆனால் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருட்டுக்குள்ளே நடக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்க வேணாம், நல்லா ஒரு வெளிச்சம் வந்துருக்கு. அந்த டைம்லேயே ஊர் ஃபுல்லாக ஆட்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நடந்து பழகுங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து நடந்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டு வேலைகளை வச்சுட்டு எங்கிட்டு போய் நடக்கிறது அப்படின்னா, வீட்டு வேலைகளில் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்க்குற வேலைகள் என்ன வேலையாக இருக்குன்னா உட்காந்துட்டு இல்லை நின்றுக்கிட்டே பண்ணுற வேலையாக தான் இருக்குது. இந்த சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் தான். இந்த எப்போ இந்த கூட்டுறது வந்துருக்கும், அதுவும் நின்றுக்கிட்டே கூட்டுற மாதிரி வந்து ஆகிடுச்சு. துணி துவைக்கிறனா வாஷிங் மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்மளை சோம்பேறியாக்கிட்டே போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நடங்க. எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல போய் நடந்துட்டு வந்து வந்துருங்க. உடம்பு வந்து பார்த்துங்க. ஏன்னா நடக்கலை அப்படின்னா பல பிரச்சனைகள் பிற்காலத்தில் வந்து வரும். இப்போ நடந்து நடந்து உடம்பை ரெடி ஆகி வச்சுங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு உடம்பு அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சுக்க முடியும். உடம்பும் கொஞ்சம் ஆக்டிவாக வந்திருக்கும். அதனால் பெண்கள் நடங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம இந்திய அணிக்கு கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து தோல்விகள், எல்லாரும் போய் தோத்துட்டு வராங்க. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. வீரனுக்கும் வந்து ஒரு வீழ்ச்சி வந்து வர்றது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்திய அணி அயர்லாந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் அணி வந்து இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னா வந்து தெரியல. அது வந்து நம்ம உலகக்கோப்பையிலேயே வந்து கடைசி ஒரு நாடாக வந்து இருந்தக்கூடிய ஒரு நாடு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்து வராங்க. அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள், அது இந்தியாவில் பிறந்த நிறைய பேர் அயர்லாந்தில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்களே, அவங்கனா விளையாண்டுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணி இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க அணி, நிறைய போட்டிகள் கூட வந்து விளையாண்டதில் அவங்களோட நம்ம T20 முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி போய் விளையாடுறாங்க அயர்லாந்தில். விளையாண்ட போட்டிகள் இரண்டு போட்டியிலையுமே ஒரு நல்ல ஒரு வெற்றியை அயர்லாந்து வந்து வாங்கிட்டாங்க. அதனால் நம்ம இந்திய அணி தொடர்ந்து தோல்விகளோட அந்த தொடரை வந்து இழந்துட்டாங்க. கடைசியாக நடந்த 16 T20 தொடரில் நம்ம இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொடரில் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து கோட்டை விட்டதுனால 16 போட்டிக்கு அப்புறம் 17th போட்டி அயர்லாந்துகிட்ட போய் தோத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்து ஆயிருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்களும் வந்து வளர்ந்து வர டீம், அவங்களும் வந்து ஜெயிக்கணும்ல. அது இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு பார்வை கிடைக்கும். ஏன் யார் இந்த டீம் எப்படி வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அயர்லாந்து அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது மீண்டும் ஒரு T20 உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு, போட்டி தொடர் நடந்துகிட்ருக்கு. இதில் அரையிறுதி சுற்றுக்கு வந்து தகுதி பெற வேண்டிய ஒரு முக்கியமான போட்டியில் ஆஸ்திரேலியாவிட்ட நம்ம இந்திய அணியும் தோத்துட்ருக்காங்க. தோற்று ஆஸ்திரேலியா வந்து அந்த அரையிறுதிக்கு வந்து போயிட்டாங்க. நம்ம இந்திய அணி தோற்று வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. மீண்டும் ஒரு தோல்வி இந்திய பெண்கள் அணிக்கு வந்து ஒரு தோல்வி வந்து கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல, எல்லா அணிகளும் வந்து விளையாடணும், எல்லோரும் வந்து ஜெயிக்கணும். நம்ம இந்திய அணிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம உலகக்கோப்பை கால்பந்து வந்து பக்கம் போனோம் அப்படின்னா கால்பந்தில் முதல் லீக் சுற்றுகள் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா அணிகளும் 3 போட்டிகள் வந்து விளையாட முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு அடுத்த சுற்றுக்கு வந்து மீண்டும் வந்து அணிகள் வந்து தயாராகிட்டே இருக்காங்க. முதல் சுற்றில் வந்து தகுதி பெற்று அடுத்த சுற்றுக்கு போன எல்லா கால்பந்து அணிகளுக்கும், நிறைய அணிகள் பேர் கிடைக்கே தெரியாது, ஆனால் எல்லா அணிகளுக்கும் யார் யார் ஜெயிச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கால் லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தருவீங்க.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
3: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
4: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
5: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
6: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
7: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
8: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
9: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:29 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜா என்ன நினச்சிராங்க அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
1: காலை வணக்கம் அண்ணே.
2: எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
1: எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கோண்ணே.
2: எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடல் எஃப்எம் சொல்லிட்டு உள்ள போயிடலாமா?
1: போயிடலாண்ணே.
2: காலை நிலவரம் கடலூர் சிற்பம் பிரகாரம் இந்த விலை நிலவரம் இந்த கடற்கரை நிலவரம் மக்கள் நிலவரம் வந்து கிட்டத்தட்ட காலையில 5:30 ஒரு 7:30 வரை தான் ஏலக்கிற பெரும்பகுதியா இருக்கு. 8:00 ஒரு 8வது விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த நேரத்துக்குள்ளே வந்து மீன்கள் வாங்கலாம், அவங்க வெரைட்டிக்கு அவங்க காசு இருந்த மாதிரி வாங்கிடலாம், நல்ல நல்ல மீன்கள் வாங்கிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கடற்கரை நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா, லாஞ்சிகள் தெக்க போயிட்டு வர நாளா இருப்பதுனால மண்டபம் போட்டுகள் போயிட்டு வந்ததுனால அவ்வளையாவரையும் அங்க போயிட்டாங்க. இங்க ஒரு 5-6 மீன் தான் வந்துச்சு. அந்த மீன்களை கேட்டு கொஞ்சம் வேற மீன் பொடி மீன் இதெல்லாம் வந்துச்சு, ஒரு 200 ரேஞ்சுக்கு வச்சுச்சு. அப்புறம் கொஞ்சம் அவளி மீன் வந்துச்சு, ஒரு 130 ரூபா 140 ரூபா ரேஞ்சுக்கு வச்சுச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் மூல ஆக்கினங்கிறது வந்துச்சு. இந்த மீன் வித்துக்கிட்டு இருக்கும் போது வியாபாரிகளும் நிறைய வரல, 1-2 தான் வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம மண்டபம் போயிட்டோம். மண்டபத்துல ஜெயிச்சேன்னு கூட்டம், ஜெயிச்சேன்னு வியாபாரி, அந்த மக்கள் நிலவரம் அப்படியே பாக்குறக்கு அப்படியே பாக்குறக்கே கண்குள்ளா காட்சியா இருந்துச்சு. இருந்த போதில அங்க உள்ள நிலவரங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, தொழிலாளி மத்தியில கேட்கும் போது பாடுகள் ரொம்ப மோசம். விலவாசிகள் பரவாயில்லாம இருந்தாலும் சரியா தண்ணுக்கு தண்ணா ஓடும், இல்லைன்னா கொஞ்சம் நட்டக்கணக்கிலேயே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிலவரம் சொல்றாங்க. மீன் விலையும் சொல்றது நம்ம ஊர்ல சொன்னது அந்த விலை, அங்க நம்ம விலையில சொல்ல முடியாது அப்படின்னுங்கிற சொல்லிக்கிட்டு நாளைக்கு நம்ம நிறைவா பாம்பன் ஏரியாவில என்னென்ன விலைகள் வருது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டயத்துக்கும் ஒரு கடற்கரை மாற்றம் இருக்கு, ஏற இறங்க இருக்கு. அதனால நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு சரக்குகள் இருக்கிற விஷயத்துல நம்ம நடந்துக்கிறோம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய செய்வோம்.
1: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நான் தகவலுக்கு
2: நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜண்ணா நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப அருமையா இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலும் தெரியப்படுத்தினாங்க. அனைவருக்கும் நன்றி. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி சொல்லு,
2: பாட்டு
1: அடி எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போட.

0: ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா ஒரு பர்கர் ஃப்ரீ. ரெண்டு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனிச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனிச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்ம மாதத்தின் நிறைவு நாட்கள் வந்திருக்கும். நாளைக்கு வந்து கடைசி நாள், ஆமாம், ஜூன் மாதம் வந்து முடிய போகுது. அடுத்து ஜூலையிலேருந்து அதிகப்படியான நிறைய திருவிழாக்கள் வந்து ஆரம்பிச்சிடும். ஜூலை எந்த பக்கம் வருது அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஆடினா வந்துடும். ஆதி மாதம் வந்துச்சுன்னா அப்படின்னா அதிகமான ஒரு திருவிழாக்கள், திருவிழாக்கள் களை கட்டும் ஒரு மாதமாக வந்து அடுத்த மாதம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய விடுமுறைகள்லாம் அந்த நிறைய குழந்தைகள் வந்து போடுவாங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நேரம் வந்து நிறைய வந்து டெஸ்ட்டுலாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா உட்காந்து படிங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் மாணவர்கள், இன்ஜினியர் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர போகிற இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்கும் காத்துட்டே இருக்காங்க. 2 மாதம் ஆகுங்கிறாங்க, 3 மாதம் ஆகுங்கிறாங்க. எப்போ அவங்க வந்து காலேஜ் போய் சேர போகிறாங்கன்னே தெரியல. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜூன் 6ஆம் தேதி 7ஆம் தேதினே எங்களுக்கு தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரமே நாங்கள் வந்து போயிடுவோம். அவங்க இன்னும் வந்து ஆகஸ்ட் ஸ்டெப்பாக செப்டம்பரில் தான் நான் காலேஜே வந்து போவோம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாட்களை வந்து வீணடிச்சிடாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. இல்லை பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க அப்படின்னா சந்தோஷம்தான். ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டு காசு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் காலேஜ் போகும்போது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். நம்ம காசு தான், இருந்தாலும் செலவழிக்க மனசே வராது. அதனால் அந்த காசை புத்தரமாக வந்து வச்சுட்ருப்போம். அதனால் பார்ட் டைம் போயிட்டு ஒரு 2-3 மாதம் வந்து இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு தொகையாக வந்திருக்கும். உங்களோட செலவுகளை வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா வெளியூர் காலேஜ் போயிட்டா எதுக்கு செலவு வருது, ஏன் வருதுன்னே தெரியாது. வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து இருந்துக்குங்க, 3 மாதம் பத்திரமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் பேசியிருந்தது, கேட்டு இணைஞ்சிருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை என்ன கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைஞ்சிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இவ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சிவ மக்களே.

0: ஆன்லைன்ல நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரியால் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 ட்வெண்டி ட்வெண்டி போட்டிகளிலும் விளையாடியுள்ளாா். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நமது தீவில் புதிதாக உதயமாகியுள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ். வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
6: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
5: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
7: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
8: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
9: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
6: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
10: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
11: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான உலக சர்வதேச தின மீனவ தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நான் பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த முயற்சியெலாம் எனக்கு வந்து பலன் கொடுக்கலை. ஆனால் நான் வந்து முயற்சியை கைவிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. மீனவர் தினத்துக்கு வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: June 29 சர்வதேச மீனவர்கள் தினம் இன்று. கடலின் பேராலையை வென்று மீன்களை அள்ளி வந்து உலகிற்கு உணவளிக்கும் மீனவர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் போற்றுவோம். கடலை நம்பி வாழ்பவர்களின் உழைப்பை மதிப்போம். அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். அவர்கள் பாதுகாப்புடன் சென்று வர இறைவனை வேண்டுவோம். கடல் ஓசை அப்பம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரின் சார்பாகவும், எனது சார்பாகவும் சர்வதேச மீனவர்கள் தினத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர். சிட்டிசன் படத்திலிருந்து மேற்கே விதைத்த சூரியனே உன்னை கிழக்கே உதிக்க ஆணையிட்டோம், அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அனுவரனை தான் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு மீனவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹரிசிமா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு முந்தானி முடிச்சு அந்த படத்திலிருந்து சின்னஞ்சிறு கிளியே அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. நம்ம பாக்கியராஜ் காண்டி பாக்கியராஜ் ரசிகர்களுக்காகவும் நம்மளை சேர்ந்து பாடலை ரசிப்போம், இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர்பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: அழகான இரண்டு பாடல்கள் கேட்டு வந்த நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஒரு நேர் இருக்காங்க. யாருன்னு கேட்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: உங்களுக்கும் காலை வணக்கம். யார், எங்க இருந்து, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்? சர்வதேச மீனவர் தின நல்வாழ்த்துக்கள் சகோதரி.
3: கொடுத்த பாட்டு ரெண்டுமே சூப்பர் பாட்டு.
2: நன்றி.
3: நன்றி,
2: வணக்கம். அக்காமடத்துல இருந்து சகோதரி தமிழரசி, அவங்க வந்து சின்னவில்ல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. கடலாடி வட்டம் சவரியாறு வட்டணத்துல இருந்து ராபர்ட் அண்ணன், அவங்க வந்து சின்ன வீடு படத்துல இருந்து வெள்ளமன உள்ளமச்சான் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்துல இருந்து கென்னடி அண்ணன், எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அழகான பாடல் மீனவன் அண்ணன் படத்துல வந்து

மீனவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு பொங்கும் கடல் ஓசை அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது பாக்கியராஜ் சார் வந்து நடிப்பு, திரைக்கதை, வசனம் இதையெல்லாம் தாண்டி ஒரு இசையமைப்பாளர், அப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தாளர். இவங்க கதையில் வந்து எல்லா படத்துகள்லையும் காமெடி வேறு, நடிப்பு வேறு, சண்டை வேறு, வெவ்வேறு கதை வரும். ஆனால் அந்த பாக்கியராஜ் அவங்க படத்தில் மட்டும் கதைக்கு உள்ளேயே அந்த நகைச்சுவை, அந்த நகைச்சுவைக்கு உள்ளேயே அந்த குடும்பம், எல்லாத்தையுமே வந்து ஒரே டைட்டிலில் கொண்டுட்டு போவாப்பில்ல. எல்லா படத்து நிறையா படத்துகளில் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதாவது கதை வேறு வரும், காமெடி வேறு வரும், வாழ்க்கை வேறு வரும். ஆனால் அந்த எல்லாத்தையுமே சிறப்பாக கொண்டுட்டு போய் ஒரு நல்ல ஒரு டைரக்டர் வந்து பாக்கியராஜ். பாக்கியராஜ் சாரில் எல்லா படமுமே நல்லா இருக்கும். அதுக்கு இந்த சுவர் இல்லாத சித்திரங்கள், சின்ன வீடு, முந்தானி முடிச்சு, பழங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதுலேயும் இந்த படைப்பை தாண்டி ஒரு கனவு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படின்னா, ஒரு வயசான தாத்தா வந்து பசியில் வந்துக்கிட்டே இருக்காப்புல. அப்போ வந்து பாதாள சாக்கடை மூடி வந்து இருந்திருக்கு, பக்கத்தில் இரும்பு கடையும் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பசி தாங்க முடியலை, யாருமே எதுவுமே கொடுக்கலை, நம்ம எப்படியாச்சும் சாப்பிட்டு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை திறந்து அந்த பட்டறையில் போட்டுட்டு கடலை வாங்கி சாப்பிட்றாப்புல. கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டு, ஆஹா மக்கள்களும் பாதிக்கப்படுவாப்பிலையே அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நின்று ஃபோன் பண்ணுறாப்புல. கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இந்த இடத்துல ஒரு மூடி திறந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து மூடிடுறாங்க. அதாவது பசியும் நம்மளுக்கு போகணும், மக்கள்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து இது அவங்களாக சிந்திச்சிருக்காங்க. உண்மையிலே பாக்கியராஜ்க்கு நிகர் பாக்கியராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ, 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ, 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ, 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணும்ங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌபிக் ரஹ்மான் மெஜிஸ் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
2: எல்லோருக்கும் காலை வணக்கம். இனி தங்கமான வச்சு வழங்கும் தங்கமான அவர்களுக்கும் தங்கை நிவாசினி நிலையத்தாளர் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்னைக்கு மீனவர் தினம், எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதுபோல் இன்னைக்கு செம்பருத்தி படத்திலிருந்து எனக்கு இருந்து கடலில் எழும்பு ஆலைகளை கீழடி மானி அந்த பாட்டையும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சித்தார்வட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
1: மீனவர் அனைவருக்கும் சர்வதேச மீனவர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து சகானா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு சர்வதேச மீனவர் தினத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, துது வந்தாலே அது எந்த அலையே என்ன வந்து சேரலையே அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நிலாவேவா அந்த படத்திலிருந்து இரண்டு பாடல்களும் வருது, கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து இனிதே நிறைவு பெறுகிறது. வரட்டா.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாசினி. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த விஷயம் இல்ல அப்படின்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டுருங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு இதை பத்தி தான் நிறைய தகவல்களை பேசவும் போறோம், தெரிஞ்சுக்கவும் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து நான் நாளிதழில் படிச்ச ஒரு குட்டி தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் உங்க கூட இப்போ பகிர்ந்துக்க போறேன். அது என்ன அப்படின்னா 20வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வர்ற செப்டம்பர் 15 தொடங்கி 21 வரை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடக்க போகுது. இந்த போட்டிக்கான இந்திய அணியையுமே அறிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்திய அணியில 19 பேருக்கு இடமும் கிடைச்சிருக்கு. ஈட்டி எறிகிறதுல உலக சாம்பியனாக உள்ள நீரஜ் சோப்ரால இருந்த அணியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது 15 ஆண்களும் 5 பெண்களும் இருக்காங்க. இதை கேட்கும் போதே நிறைய பேருக்கு ரொம்பவே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே மகிழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிருவோமா? சரி, இன்னைக்கான நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? அட, நானே சொல்லிடுறேங்க. இந்த காலகட்டத்துல இணைய சேவை இல்லாம எந்த ஒரு விஷயமுமே நடக்காதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற இணைய சேவை அதாவது இன்டர்நெட் இவ்வளோ பிரபலம் ஆகும்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த இன்டர்நெட் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இன்னொரு ஆள் கூட ஃபோன் பேசுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. காரணம், அந்த ஊர்லேயே ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தெருவில் யார்கிட்டையாவது ஒரு ஆள் வீட்டில் தான் ஃபோன்லாம் இருக்கும். நாம கால் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க வீட்டுக்கு போய் நான் கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ண முடியும். அப்படி அவங்க கால் எடுக்கலை அப்படின்னா நமக்கு மறுபடியும் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்திருக்கு, வந்து ஃபோன் பேசிட்டு போங்க அப்படின்னு. நாமளும் அதை பேசிட்டு வருவோம். இப்படி இதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தப்ப இந்த இன்டர்நெட்லாம் வரும் அப்படின்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். கொஞ்சம் நகண்டு அப்படியே ஒரு 2014-15 வருஷத்தில் பார்த்தா நிறைய பேர்த்த ஒரு நாளைக்கே 100 MB தான் இருக்கும். அதையே மிச்சம் பிடிச்சி மெசேஜ் பண்ண காலங்களும் இருக்க தான் செஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி 2G யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுவுமே ரொம்ப நேரம் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஆனால் அந்த சுற்றுறதையும் விடுறது இல்லாமல் சுற்றி சுற்றி ஒரு பாட்டே டவுன்லோட் பண்ணி நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ சமீபமாக நிறைய பேர் 4G நெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் சில பேருக்கு பத்தாமல் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா பேக்காக 40-45 வரைக்கும் செலவு பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா 5G மூலமாக அன்லிமிட்டடான அந்த பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி இன்டர்நெட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம மக்கள்கிட்ட வளர்ந்து இப்போ 5G வந்து நிற்கிது. அப்படி இருக்கிற இன்டர்நெட் வசதி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நாம இன்டர்நெட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தினசரி வாழ்க்கையில ஒரு பகுதியாவே இருக்கிற இந்த இன்டர்நெட்டை யாராவது இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னு கேட்டா நாம கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பதில சொல்லுவோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு நெட்டு கிடைச்சா போதும், அதை பத்திலாம் யாரு தெரிஞ்சுப்பா அப்படின்னு நம்மள நிறைய பேர் இருப்போம். அப்படி இன்டர்நெட்னா என்ன, அதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சா, அதை பத்தி தான் இப்போ நாம வந்து பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி களத்துல இருந்து நம்மளுடைய செய்யது இஸ்மால் அண்ணன் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, இல்ல அனுபவங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த இன்டர்நெட்டை பத்தி நாம ரொம்ப விரிவா பேசலாம்.
7: வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே.
8: என் பேர் சையது ஸ்மல்கன், அக்காமரத்தில் ஜே கே ஆட்டோஸ் கார் கடை வச்சிருக்கேன்.
7: ஆனா நீங்க இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நெட்னா யூஸ் பண்ணீங்களா, நீங்க எந்த வயசுல இருந்து இந்த இன்டர்நெட்டை வந்து அதிகமாக பயன்படுத்துறீங்க சொல்லுங்க.
8: இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம ஸ்கூல் எண்டுலேயே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆன இதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
7: என்ன பண்ணீங்க, என்ன என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்டர்நெட்ல?
8: இன்டர்நெட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யாகு மெசஞ்சரில் வந்து வீடியோ கால் பேசுகிற அதுதான் வந்து ஸ்டார்டிங். அப்போ டெலிஃபோன்லாம் டயலப் கனெக்ஷன் தான் இருக்கும். இப்போ இருக்கிறவங்க 3G 4G வைஃபை கனெக்ஷனு இந்த ஸ்பீடு உள்ள ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்லாம் கிடையாது. அப்போ டெலிஃபோன் லைன்லேயே ஒரு இது கொடுத்து மோடம் கொடுத்து அந்த டயலப் கனெக்ஷன் தான், அது கனெக்ட் ஆகணும் ஒரு பெரிய விஷயம் தான். அது கனெக்ட் ஆனாலும் அந்த அளவுக்கு இந்த இப்போ வந்து ஈ சிம்பிள் வருதுல, அந்த சிம்பிள் தான் வந்து அப்போ உள்ள இன்டர்நெட்டோட ஃபஸ்ட்டு இது.
7: இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, எந்தளவுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வளர்ந்துருக்கு, நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க?
8: இல்லை இப்போ இன்டர்நெட் இல்லைன்னா நம்ம வந்து அன்றைய நாளே நம்ம வந்து தொழில் சம்மந்தமாகவும் சரி வாழ்க்கை சம்மந்தமாகவும் சரி இன்டர்நெட் இல்லைன்னா அது இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எப்படி கையில் ஒரு 10 ரூபா காசு இருந்தால் நம்ம வெளியே போகிற மாதிரி கையில், அப்போ நம்ம ஃபோனில் வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான். இப்போ கடைக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பொருள் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி நம்ம என்ட்ரி பண்ணுறதே வந்து க்ளோட் சிஸ்டம் தான். இன்டர்நெட் இல்லைன்னா அன்றைக்கி கரண்டோ இன்டர்நெட்டோ இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கி நமக்கு வேலையே கிடையாது. பேப்பர் ஒர்க்லாம் வந்து 1-2 வேலையாக ஆயிடுச்சு. இப்போ கம்மியாக இப்போ ஆர்டர் போடுறனாலும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறோம், அவங்க பேமெண்ட் பண்ணுறனாலும் வந்து நெட் பேங்கிங் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஜிபேயில் பணம் எடுக்கிறதும் சரி ஜிபேயில் பணம் கொடுக்க இது பண்ணுறது சரி மணி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இன்டர்நெட்டை சார்ந்து தான் ஆயிடுச்சு. இப்போ இன்டர்நெட் இல்லைன்னு சொன்னாலே அந்த தொழில் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க.
7: இந்த அளவுக்குலாம் வளர்ச்சி ஆகணுங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, இல்லை வந்து இவ்வளோனா வளர்ச்சி இருந்தது வந்து ஆச்சரியம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
8: இல்லை இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்று தான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கனாலே ஃபோன் மாடல்லே பார்த்தீங்கன்னா பட்டன் செல் இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து நெட்டு ஒரு நெட்டு போட்டு நம்ம இது ஒரு இது பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி ஒன்று வந்துச்சு. இப்போ அது அந்த இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அபூர்வமான வளர்ச்சி இந்த இன்டர்நெட்டை ஒரு இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உலகமே உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா சம்பாதிக்கிறதுலேருந்து சரி தான். இப்போ யூடியூப்லாம் எப்படி வேலை விட்டு இல்லாமல் சும்மா மரத்து கீழே நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பார்த்தா யூடியூப்பில் வந்து மாத கணக்கில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதித்ததுக்கும் ஒரு இதாகிடுச்சு. இன்டர்நெட் இல்லைன்னு சொன்னாலே உலகத்தில் பாதிவத்துக்கு வேலை இல்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு.
7: நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை எவ்வளோ வந்து மாற்றிருக்கு, ஒரு நாட்டோட வளர்ச்சியை இளைஞரோட வளர்ச்சியை வந்து எப்படி மாற்றிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி தெரியுதுண்ணா. ஒரு இந்த வளர்ச்சி வந்து நல்லபடியாக இருந்தாமே வந்து ஓகே தான். உங்களுக்கு என்ன பாட வேணும் சொல்லுங்கண்ணா?
8: உங்களுக்கு பிடிச்ச பாடலே போட்டுருங்க.
7: நன்றிண்ணா,
8: ரொம்ப நன்றி.
2: நம்மளுடைய செய்யது இஸ்மால் அண்ணன் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் இல்லை அப்படின்னா தொழிலே இருக்காது. காரணம் நிறைய பேர் இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக வந்து நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. இதுவுமே ஒரு இன்டர்நெட் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்தா, இப்போ நம்ம வீட்டில் 4 கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறோம் இல்லை அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த 4 கம்ப்யூட்டருமே உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்குது, ஒன்று இந்தியாவில் இருக்குது, ஒன்று ஜப்பானில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்மளால் ஒரு மெசேஜோ இல்லை வேறு ஏதோ ஒரு சென்ட் பண்ண முடியுது இல்லை வாங்கிக்க முடியுது அப்படின்னா அதை தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நெட் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன கேபிளை யூஸ் பண்ணி தான் பாஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ஒரு சின்ன கேபிளா அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன கேபிள் மூலமாக தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேபிள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் இருக்கும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேபிள் பேர் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இல்லைனா ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நாளாக நிறைய பேர் நமக்கு இன்டர்நெட்டுங்கிறது சேட்டலைட் மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, ஒரு சின்ன கேபிள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டுங்கிறது ஃப்ளைட்டு கப்பலுக்கான இன்டர்நெட்லாம் சேட்டலைட் மூலமாக, அதாவது அது பேர் வந்து விசாட் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்து கிடைக்கிது. இந்த இன்டர்நெட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1960களில் ஆர்பானெட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து குறிப்பாக மிலிட்ரிக்கும் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்நெட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு 1971 இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அது மூலமாக மெசேஜ்களையும் அனுப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1980களில் பார்த்தோம் அப்படின்னா TCP/IP அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அது மூலமாக தான் எல்லாருக்குமான அந்த இன்டர்நெட்டே கிடைக்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி 1990களில் டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிற ஒருத்தவர் உலகத்துக்கான அந்த வலைதளம் இருக்குல்லையே, அதாவது இப்போ நாம யூஸ் பண்ணுறோம்ல www. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நாம சொல்ற நிறைய வெப் பேஜுகளும் சரி, கூகுள் மாதிரியான விஷயங்களும் சரி, சோசியல் மீடியாக்களுமே வந்துச்சு. இப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில 1995 விஎஸ்என்எல் அப்படிங்கிற இன்டர்நெட் மூலமா தான் நமக்கு இணையத்தோட வசதியே கிடைக்குது. இப்படி பல கட்டங்களை கடந்து வந்த இன்டர்நெட் தான் இப்போ கல்வி, பேங்க்கு, நிறைய மருத்துவத்துறைகள்லையும் பயன்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்டர்நெட்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இவாஷினி. கொஞ்சம் ஒரு மாதிரி கற்பனை பண்ணுங்க, இப்போ இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னா பேங்க்ல போய் நம்மளால ஒரு காசை கூட எடுக்க முடியாது. எவ்வளோ பேர் நெட் இல்லைன்னு பேங்குக்கு போயிட்டு கடுப்போட திரும்பி வந்திருப்போம். அந்த சூழ்நிலை தான். சரி, அத்தியாவசியமாக இருக்கிற இந்த இன்டர்நெட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு சின்ன பெட்டி கடையில் சாக்லேட் வாங்குறதுலேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற வரை இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த 2020 கொரோனா காலகட்டத்தில் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ படிக்கிறது வேலை பார்க்குறதுன்னு எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமாக தான் நடந்துச்சு. இன்டர்நெட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, பேங்க்குன்னு ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இப்போ நிறைய விதமான இடங்களை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா விவசாயத்தில் கூட இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி விவசாயத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கான அந்த அக்ரி ஆப்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மக்கள் எல்லாருமே இந்த உரத்தோட விலை, வானிலை எப்படி இருக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுக்க இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆப்பை யூஸ் பண்ண இன்டர்நெட் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி இந்த பூச்சி மருந்துகள், உரம் தெளிக்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு கூட இன்டர்நெட் வந்து பயன்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல விலை பொருட்களை விற்கிறது இப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத விவசாயத்தில் கூட இன்டர்நெட் வந்து வந்துருச்சு. இதை தவிர போக்குவரத்துல சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமா தான் ரோடுகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மள நிறைய பேர் வந்து இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அதாவது டோல்கேட்ல வந்து பில் கட்டுறதுக்காக இந்த ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுவோம். அப்போ கூட இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுது. ஹோட்டலில் யூபிஐ பண்ணுறதை தவிர்த்து இன்டர்நெட்ங்கிறது ஆன்லைன் மூலமாக ஒரு டேபிள் புக் பண்ணலாம். இப்போ பெரும்பாலான ஹோட்டல்களில் வெயிட்டர் வந்து ஆர்டர் கேட்குறதே கிடையாது. டேபிள்லையே ஒரு டிஜிட்டல் ஆர்டர் டிஸ்பிளேன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மூலமாக நமக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி நாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் சொல்ல தேவையே கிடையாது, நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது தொலைதூர ஆப்ரேஷன் அப்படின்னா கூட அது இன்டர்நெட் வழியாக தான் நடக்குது. இதை தவிர ஸ்கூலு, வீடுகளில் வந்து ஒரு விதமான ஸ்மார்ட் டிவைசஸ், அதுக்கப்புறம் சிசிடிவி, இண்டஸ்ட்ரின்னு கால் வைக்கிற இடத்துல எல்லாமே இந்த இன்டர்நெட் தான். இப்படி அத்தியாவசியமாக இருக்கிற இன்டர்நெட்டில் என்ன மாதிரியான பயன்கள், சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நிகழ்ச்சியில இன்டர்நெட் எப்போ யாரால வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டை பத்தி தான் பேச போறோம். இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஆட்டத்துல, அதாவது 2007 ஓவர் வேர்ல்டு கப்ல, யுவராஜ் சிங் ஒரே ஓவர்ல 6 சிக்ஸர்களை அடுத்தடுத்து விளாசியிருப்பாரு. அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு 18 வருஷத்துக்கு பின்னாடி தான் வெளியாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த உலக சாதனைக்கு பின்னால யாராவது இருப்பாங்களா, இல்லை இது பணமா, சண்டை போட்டிருப்பாங்களா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்ருங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவேன் அந்த ரகசியத்தை. சரி, இந்த இன்டர்நெட் வந்தோடனே யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா வயதினருக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்குமே சரி, இது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு லைப்ரரிக்கு போய் தான் புக்ஸை தேடணும், படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாடத்தில் ஏதாவது ஒரு குட்டி டவுட்னால் நாம் அடுத்த நாள் தான் போய் நம்ம டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நிறைய விதமான சவால்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் காணாமையே போச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சின்ன ஆப்பை தட்டினா போதும், நமக்கான ஒரே ஒரு கேள்விக்கு பல பதில்களை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதனாலேயே மாணவர்கள் அதிக அளவில் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அதிக அளவில் யார் யூஸ் பண்ணுறான்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க தான் இன்டர்நெட்டை அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஆஃபீஸாக வேணால் இருக்கலாங்க. இது எல்லாத்தையுமே தவிர இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதனாலேயே இன்டர்நெட் யூசர்ஸோட எண்ணிக்கை தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம நாடு இந்த இணையத்தை யூஸ் பண்ணுறதுல 2வது இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். சுமார் எவ்வளோ யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 806 மில்லியன் பயனாளர்கள் வந்து இந்த இன்டர்நெட்டை நம்ம நாடு, அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட் இடத்துல யார் இருப்பான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கம் போல் சைனா அவங்க தான். அதாவது அவங்க எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1.11 பில்லியன் யூசர்ஸ் வந்து சைனாவில் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற இந்த இணையத்தில் நிறைய நன்மைகளும் இருக்குது, எக்கச்சக்கமான கொஞ்சம் சவால்களுமே இருக்குது அப்படின்னாங்க சொல்லணும். அதை பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்றது மூலமா நிறையவே நன்மைகளும் இருக்கு, எக்கச்சக்கமான பயன்களும் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி களத்துல இருந்து நம்மளுடைய நேயர் ஜெபிஷன் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசுவோம்.
3: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா.
4: என் பேர் ஜெபிஷன், நான் இங்கே பாமனில் கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
3: ஓகே அண்ணா, நீங்கள் இப்போ இன்டர்நெட்னா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா?
4: ஆ, கண்டிப்பாக.
3: எத்தனை வயசுலேருந்து இன்டர்நெட் சேவைகளை பயன்படுத்துகிறீங்க?
4: நான் வந்து எனக்கு இப்போ 25 வயசாகுது, நான் ஒரு 15 வயசுலேருந்தே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
3: அப்போது நீங்கள் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண காலத்தில் என்னென்ன மாதிரியான வசதிகள்லாம் இருந்துச்சு, இப்போ என்னென்னா வசதிகள் வந்து கூடியிருக்கு?
4: அப்போது நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா, கேம் டவுன்லோட் பண்ண மட்டும். சரியா, இன்டர்நெட் வந்து கேமுக்காக மட்டும்தான் இருந்தது. ஆன்லைனில் கேம் அப்போ வந்து இந்த கேம் இருந்துச்சு, சிஓசி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் கேம் ஏற்றி அந்த சிஓசி ஆன்லைனில் கேம் விளையாடுறதுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்காண்டி தான் கேம் ஏற்றுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் ஆகிக்கிற மாதிரி என்னோட மைண்ட் தாட் அப்போது. அதுக்கப்புறம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அப்போது கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து. அப்போ அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் ஏற்றணும் அப்படின்னா 2 GB ஏறும், சிஸ்டத்தில் ஏற்றுவோம். சிஸ்டத்தில் 2 GB ஏறணும் அப்படின்னா அது நம்ம நெட்டை ஆன் பண்ணி 2 நாள் ஏற்றணும். ஒரு 1 GB வந்து 8 ரூபா, 2 GB அந்த சாஃப்ட்வேர் ஏற்றணும் அப்படின்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர். அப்போ அதை ஏற்றி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அது ஏற்றுறதுக்கு 2 நாள் ஆகும். அதை நாங்கள் உட்காந்து ஏற்றி அப்புறம் நெட்டும் அப்பப்போ கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஏற்றி அப்படி ஏற்றுவோம். அப்படி எடிட்டிங் பண்ணுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர் ஏற்றுறதுக்கு இதுக்கெலாம் கூட அப்போ யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு.
3: சரி சரி, இப்போ இன்டர்நெட் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ மாறி இருக்காது?
4: இப்போது இன்டர்நெட் இல்லைன்னா உலகமே இல்லை, உலகமே இயங்காத ஒரு சூழ்நிலை, அப்படியே நின்றோம், அப்படி தான் எதுவுமே ஓடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்டர்நெட் இருக்குது. நம்ம இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா வண்டி புக் பண்ணணும். வீட்டிலேருந்து இப்போ நான் இப்போ இங்கேருந்து மதுரை போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்குலேருந்து வெளியே வர்றதுக்கு வெளியே வந்து நான் பைக் ஒரு கார் புக் பண்ணி கார்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயின்லேருந்து நான் அங்கே மதுரை போய் மதுரையில் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அப்படி தான் நான் இப்படி போகிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்லையா? எல்லாமே இன்டர்நெட் ஆயிடுச்சு.
3: சரி, இந்தளவுக்கு இன்டர்நெட் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கீங்களா? யோசித்து வச்சு சின்ன வயசில் வந்து

0: பண்ணும்போது இவ்வளோ வசதி வந்துடும் இன்டர்நெட்டில், இவ்வளோ டெக்னாலஜி வந்து வந்துடும்னா யோசித்துருக்கீங்களா?
1: கண்டிப்பாக நான் யோசித்தேன்னு தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா அப்போவே நிறைய விஷயங்களுக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டர்நெட்னால பல சேவைகள் இருக்குது, நம்ம பலர் தொடர்புகள் ஃபோன் பண்ணாமலே பலர் தொடர்புகள் எல்லாம் நம்மளோட இதை வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம எவ்வளவோ ஷேர் பண்ணுறோம், என்னமோ பண்ணுறோம். அப்போது இது பிற்காலத்தில் இன்னும் பிற்காலத்தில் இன்னும் இது வளர்ச்சி அடையும். நம்ம இப்போயே ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு இல்லையா, வீட்டில் வீட்டுக்குள்ளே போனோடனே அலெக்சா டேர்ன் ஆன் த லைட், டேர்ன் ஆன் த ஃபேன், அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இல்லையா. ஏசி ஆன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அலெக்சா ஃபோம்னு வந்துருச்சு. அப்போ இன்னும் அட்வான்ஸாக நம்ம போகும்போது இப்போ டெஸ்லா கார்லாம் வந்துருச்சு சரியா. இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸாக போக போக தானே வர வர தானே செய்யும். அப்போ வந்து சிம்மில் நெட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சிஸ்டத்தில் நம்ம நெட் போடணுனாலும் சிம்மில் ஒரு மோடமில் சிம்மை மாட்டி சிம்ம மோடத்தில் சிஸ்டத்தில் மாட்டி அப்படி தான் நம்ம நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அன்லிமிட்டட் நெட்டும் கொடுத்து சிம்முக்கு அன்லிமிட்டட் நெட்டு, அதை நம்ம அன்லிமிட்டட் வைஃபை யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் 15 வயசில் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நெட்டு யூஸ் பண்ணுறதுனா ஒரு அதுவே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. சிம்மை கலட்டி சிம்முக்கு முதல்ல ரீசார்ஜ் பண்ணணும். சிம்மு வாங்கும்போது மொத்தமே சிம் ரீசார்ஜ் பண்ணும்போது மொத்தமே 1 GB தான் கொடுப்பாங்க. இப்போ அன்லிமிட்டட் நெட்டை கொடுத்துறாங்க. அப்போ 1 GB ரீசார்ஜ், 1 GB நெட்டை வச்சுக்கிட்டு நம்ம மோடத்தில் மாட்டி மோடத்தை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே போய் அதை கனெக்ட் கொடுத்து நெட்டை கனெக்ட் பண்ணணும். அப்படி தலையை சுற்றி மூக்கை தொட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமாம், அப்படி வேலை பார்த்த காலங்கள் அதெல்லாம். இப்போது அன்லிமிட்டட் நெட்டும் கொடுத்து ஃப்ரீ வைஃபை நம்ம ஹாட்ஸ்பாட் போட்டோம்னா எத்தனை பேர்னாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5G அன்லிமிட்டட் வந்துருச்சு.
0: நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசில் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு நெட்டை வந்து யூஸ் பண்ணோம், இப்போ எப்படி கைக்குள்ள வந்து கிடக்குது அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப நல்லாவே விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
1: கடல் படத்தில் இருந்து நெஞ்சுக்குள்ளே ஒன்று முடிஞ்சிருக்கேன் அந்த பாட்டு ஓடுங்க.
0: கடல் படம். நன்றி
1: நன்றி அண்ணா.
2: ஜெபிசன் அண்ணன் நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒரு இணையத்தை ஃபஸ்ட்டு வந்து கேமிங்க்காக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் நான் கூட அப்படி தான் வந்து இப்படி இன்டர்நெட் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோமா? நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா தேடி தேடி அலைவோம், நிறைய புக்ஸ் மூலமாக ரெஃபர் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போலாம் ஒரு வாய்ஸ் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனா போதும், ஒரு ஆப்லேருந்து நமக்கான தகவல்கள் அப்படியே வந்துடுது. இல்லைன்னா நம்ம கேட்காத எக்ஸ்ட்ரா தகவல்களையுமே இந்த இன்டர்நெட் வந்து நமக்கு கொடுக்குது. இது மூலமாக நம்மளால் வேகமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கவும், ஒரு ஃபோட்டோ பார்க்கணும், ஒரு வீடியோ பார்க்கணும்னா கூட நம்மளால் ஒரு ஆப் மூலமாகவே நிறையா பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இன்டர்நெட் மூலமாக உடனடியாக நம்மளால் ஒருத்தவங்கக்கிட்ட பேசிக்க முடியுது, தகவல்களை தெரிஞ்சுக்க இல்லைன்னா பரிமாறிக்கிற முடியுது. அது மாதிரி இப்போ உள்ள கல்வி முறையில் இன்டர்நெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து ஒரு புக்கை படிக்கிற வரை எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமாக தான். ஸ்கூல்லையுமே அட்டனன்ஸு, மெட்டீரியலை ஷேர் பண்ணுறது, நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இணையம் தான் ஒரு மூல காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த இன்டர்நெட் வந்தது மூலமாக நிறைய பேருக்கான வேலைகளும் கிடச்சிருக்கு. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இடங்களை தேடாமல் நாமளே நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப் மூலமாக நம்மளுடைய பொருட்களை விற்கவும் முடியுது. இதை தவிர அரசு சேவைகளை நம்மளால் ஆக்சஸும் பண்ணிக்கிற முடியுது. இன்டர்நெட் இல்லாமல் இந்த இதை அக்சஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. அது மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டாக இருக்கட்டும், கரண்ட்டு பில் கட்டுறது, ஏன் நம்ம ஃபோனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கே இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். இதை தவிர சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ஏன் நம்ம பேங்க்கில் காசு போடுறதுக்கு கூட இந்த இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்படி தினசரி வாழ்க்கையில் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. இதில் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா.

0: வள்ளதூர் ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இந்த இன்டர்நெட் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின் இருந்தாலும், இன்டர்நெட்னால எந்த அளவுக்கு நன்மைகள்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகளும் சவால்களும் இருக்குன்னே சொல்லலாம். அது உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்றதுனால சில பேருக்கு கண்ணு வலி, தலைவலி, சில பேருக்கு தூக்கமே வராது இப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம, உடல் பருமன்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமான நபர்களுக்கு ஏற்படவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் குனிஞ்சு அப்படியே போனே பார்ப்போம், இல்ல அப்படின்னா குனிஞ்சதா வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்படி பண்றது மூலமா கழுத்து பகுதியில ஒரு சில பேருக்கு அப்பப்போ ஒரு வலி வந்துட்டு போகும். அதுக்கான காரணம் என்னன்னே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓ ஃபோன் பார்த்ததான் இருக்கும் போல அப்படின்னு எல்லாரும் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டு போயிடுவோம். அதனாலயே நிறைய டாக்டரோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, குனிஞ்சு ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். இந்த இன்டர்நெட் மூலமா நிறைய பேர் சமீபமா போனுக்கு அடிக்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாகிருச்சு. அதுவும் சின்ன பிள்ளையில இருந்து இப்போ உள்ள பெரியாட்கள் வரை எல்லாருமே கேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு இன்டர்நெட் வந்தா நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம், ஆனா அது இப்பெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு அவங்க கூட நேரம் செலவழிக்காம போனே பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம லைஃப்ல என்ன ஒரு நல்ல மெமரி அப்படிங்கறது ஞாபகமே இல்லாம போயிருது. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட்ல இப்போ ஒரு விஷயம் சமீபமா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, போலி தகவல்களை பரப்புறது. அதாவது போலி தகவல்களை சமூக வலைதளம் மூலமா நம்ம வாட்டில அசால்ட்டா பரப்பி விட்டுறோம். அது நிறைய பேருக்கு பல விதமான குழப்பங்களை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர ஆன்லைன் மோசடி, ஹேக்கிங்கு, ஆன்லைன்ல கேமிங் விளையாடுறதுன்னு நிறைய பிரச்சனைகள் அதிகரித்த மாதிரி தான் இருக்கு. இன்டர்நெட்டுங்கிறத நிறைய நன்மைகளையும் வச்சிருக்கு, அதே அளவுக்கு சவால்களையுமே வச்சிருக்கு. நாம் அதை வந்து எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங் அந்த 6 சிக்ஸர்களை அடித்தாங்களே, அதுக்கான ரகசியத்தையுமே நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாசி. இந்த இன்டர்நெட் ஒருவேளை வராம இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தொழிலே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த சமூக வலைதளம்லாம் இருக்குல்லையா, அது ஒரு நாள் முடங்கினாவே ஒரு நாள் கூட இல்ல, ஒரு சில மணி நேரம் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும். அதுக்கே எல்லாரும் பரபரன்னு வந்திருப்போம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா இல்லை எல்லாருக்குமே இப்படி ஆகுதா அப்படிங்கிற தகவல்களையும் நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த இன்டர்நெட் மூலமாக நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் சேனல் கிரியேட் பண்ணி அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. தெரியாத விஷயங்களை சில நேரம் நம்ம வந்து சர்ச் பண்ணி சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை நம்ம வீட்டு பிள்ளைங்களே பண்ணுவாங்க. அதை பார்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இந்த இன்டர்நெட்டை சின்ன குழந்தைங்களில் தொடங்கி பெரியவங்க முதற்கொண்டு மாற்றுத்திறனாளிகள்னு எல்லாருமே யூஸ் பண்ணுற வகையில் ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் ஈஸியாக இருக்குது, என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியுது அப்படின்னே யூஸ் பண்ணுறோம். மொத்தத்தில் இன்டர்நெட்டுங்கிறது அறிவு, மற்றவங்களுடைய தொடர்புக்கு, வேலை, வணிகம், என்டர்டைன்மெண்ட்னு நிறைய வகையில் நன்மைகளை அள்ளி தருது. அதுவும் இன்டர்நெட்டில் நிறைய பேர் சமூக வலைதளங்களை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய ஆய்வறிக்கைகளையுமே சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவம், நான் எப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஆரம்பித்த அந்த கொரோனா லாக்டவுன் அப்போ தாங்க. ஸ்கூலில் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் வந்தப்போ ஃபோன் எப்படியாவது உங்கள் வீட்டில் வாங்கி கேளுங்கப்பா, நம்ம கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் நம்ம ஃபோன் யூஸ் பண்ண காலம் அதுதான். அதுலேருந்து நிறைய பேருக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அசால்ட்டாக இருக்கும். இப்போவும் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படி தான் வந்து இன்டர்நெட் வந்து எனக்கு அறிமுகமாச்சு. இன்டர்நெட்டில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதே அளவுக்கு கொஞ்சம் ஒரு சில சவால்களும் இருக்க தான் செய்யுது. நாம இன்டர்நெட்டில் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மோசமான விளைவுகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கூட சொல்லலாங்க. இந்த இன்டர்நெட் மூலமா என்னென்ன மாதிரியான நன்மைகள், யார் யார் யூஸ் பண்றா, இது யாரு எப்ப கண்டுபிடிச்சா இப்படின்னு நாம நிறைய தகவல்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னல, யுவராஜ் சிங் 6 சிக்ஸர்களை ஒரே ஓவர்ல அடிச்சிருப்பாரு. அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, 2007 வருஷம் வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎலோட முன்னாள் தலைவர் வந்து இருக்காங்களே, அவங்க வந்து கிரிக்கெட் வீரர்களோட அந்த ரூமுக்கு போயிருக்காரு. அப்போ போயிட்டு

உங்கள்ல யாராவது ஒரு ஆள் 6 சிக்ஸர்களை வந்து ஒரே ஓவர்ல அடிச்சாவோ இல்ல ஒரே ஓவர்ல 6 விக்கெட்டுகளை எடுத்தாவோ உங்களுக்கு நான் வந்து பாஷ் சொகுசுக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த சவாலில் யுவராஜ் சிங் மட்டும் ஜெயிச்சோன்னே அந்த பேட்டை தூக்கிட்டு அந்த தலைவர்கிட்ட போய் இப்போ எனக்கு என்னுடைய பாஷ் கார் எங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தலைவரும் அந்த சாதனை பண்ண அந்த பேட்டை வாங்கிட்டு அந்த சொகுசு காரை கொடுத்தாரு அப்படின்னும் 18 வருஷத்துக்கு பின்னாடி அந்த ரகசியத்தை சொல்லியிருக்காரு. இந்த ரகசியம் நிறைய கிரிக்கெட் பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருப்பீங்க, அந்த 6 சிக்ஸர்களுக்கு பின்னாடி ஒரு சொகுசு கார் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இணையதளம் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்களை புதுசாகவும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நாளைக்கு இது மாதிரியான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில ஒரு பயனுள்ள தகவலையும் தெரியாத விஷயங்களையும் பத்தி தான் பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேய சக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. ஒரு சவாலான துறையில நுழைஞ்சி ஆணாதிக்க தடைகளை உடைச்சி சர்வதேச அளவுல அங்கீகாரம் படைச்ச ஒரு பெண்ணை தாங்க நம்ம சாதனையாளர்னு சொல்றோம். ஆனா அது அப்படி கிடையாதுங்க. தன்னோட முடியாத சூழ்நிலையில இருந்து வெளியே வந்து தன்னால முடியும்னு அந்த நிலையில இருந்து கொஞ்சமாச்சும் வெளியே வர்றாங்கல்ல, அவங்களுமே சாதனை பெண்கள் தாங்க. அப்படி தன்னோட வறுமைக்கு மத்தியிலையும் நம்மளால படிக்க முடியுமான்னு நினைச்சவங்க இப்ப படிச்சு ஒரு பட்டதாரியாகி ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு வரும்போது தன்னால முடிஞ்ச உதவிய ஒரு 4 பேருக்கு செஞ்சு அவங்களையும் அவங்களோட நிலையில இருந்து படிப்பு மூலமா உயர்த்தணும்னு நினைக்கிற தேனியை சேர்ந்த நாகதேவி அவங்களை பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். சின்ன வயசுலயே அம்மா அப்பா ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சதால அம்மாவோட அரவணைப்புலதான் நாகதேவியும் அவங்களோட அண்ணனுமே வளர்ந்துருக்காங்க. சோ வீட்டு வேலைக்கு போய் தன்னோட 2 குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததால படிக்க வைக்க முடியாத சூழல் இருந்ததாலையும் 7ஆம் வகுப்போட நாகதேவியோட அண்ணனோட படிப்பை பாதியில நிறுத்திருக்காங்க. சரி, தன்னோட மகனோட படிப்பு தான் நின்னுடுச்சு, தன்னோட பெண் குழந்தையாச்சும் எப்படியாவது படிக்க வைக்கணும்னு முடிவெடுத்து அவங்கள அரசு பள்ளியில சேர்த்து போதுமான வசதிகள் இல்லாத சூழ்நிலையிலையும் பிகாம் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்ட நாகதேவியோட ஆசையை நிறைவேற்ற நிறைய இடங்கள்ல வீட்டு வேலைக்கு காலையில சீக்கிரமே போய் நைட்டு வேலையை முடிச்சுட்டு சோர்வா வர தன்னோட அம்மாவை பார்த்து மனவேதனைப்பட்டு அம்மாவோட இந்த கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் முயற்சி எடுத்து படிக்கணும்னு முடிவு பண்ணி வைராக்கியத்தோட படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைச்சாலுமே இன்னும் தொடர்ந்து நம்ம படிக்கணும், இதை விடவும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும்னா தொடர்ந்து படிக்கணும், அப்படி படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வருமானம் பார்க்க முடியும், அப்பதான் தன்னோட அம்மாவையும் நல்லா பார்த்துக்க முடியும், அவங்களோட கடன்களையும் அடைக்க முடியும்னு வேலை பார்த்துட்டே படிச்சுட்டு வர்றவங்க தாங்க நாகதேவி. சோ வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துற பெண்கள் நம்ம பகுதிகளிலுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது வெளி ஆட்கள்னா நமக்கே ஒரு சில நேரங்கள்ல கஷ்டமா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படி தன்னோட அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட படிப்பு வேலை மூலமா அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி படிக்க வசதி இல்லாம இருக்கிற குழந்தைங்கள ஒர் 4 பேருக்காச்சும் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும், அதுதான் தன்னோட லட்சியம்னு வாழ்ந்துட்டு வர நாகதேவிக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்க இன்னும் நல்லா படிச்சு ஒரு உயர்ந்த நிலையை அடையணும், அவங்களோட ஆசைகள் நிறைவேறணும்னு நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். இப்படி தன்னோட வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில உயரம் நினைக்கிற பெண்கள் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருமே கொடுத்து வச்சவங்க தாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இன்னைக்கு வரைக்குமே நடக்கிற ஒவ்வொரு விருந்துகளையும் நம்ம பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னங்க, ஊறுகாய் தாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த ஊறுகாய் இல்லைனா சாப்பிட பிடிக்காதுன்னே சொல்லலாம். அப்படி விருந்துகளில் முதலிடத்தில் இருக்கிற இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரெட்டுன்னு எல்லா சாப்பாடு கூடயுமே சாப்பிட்ற பழக்கம் இப்போவுமே ஒரு சில மக்கள்கிட்ட இருந்துட்டாங்க இருக்கு. அப்படி மக்கள் விரும்பி சாப்பிட்ற இந்த ஊறுகாய் எதுன்னு கேட்டிங்கன்னா மாங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், நார்த்தங்காய், எலுமிச்சை ஊறுகாய்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ சாதாரண மக்களை தாண்டி ஒரு சில திரைப்பட பிரபலங்களுமே இந்த ஊறுகாய்க்கு அடிமைந்தாங்க சொல்லணும். அப்படி நம்மளோட பண்டைய காலத்தில் இருந்தே பயன்படுத்திட்டு வர இந்த ஊறுகாய் எல்லாமே இப்போ நிறைய பேர் செஞ்சு விற்பனையும் பண்ணிட்டு வராங்க. அப்படி நம்ம இன்னைக்கு என்ன ஊறுகாய் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல? சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற ஊறுகாய் என்னன்னா நம்மள பலருக்குமே பிடிச்ச கேரட்டில் செய்கிற ஊறுகாய் தாங்க. ஸோ இந்த ஊறுகாய் நம்ம தயிர் சாதத்துக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே கேரட் வச்சு கூட்டு பொரியல் செய்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுமே அதை தான் செஞ்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்படி நம்ம கேரட்டில் ஊறுகாய் செய்யலான் தான் தெரிஞ்சுக்க இருக்கோம் நம்ம நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் மதி. ஸோ இந்த கேரட் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா, புளி, அதாவது எலுமிச்சை சைஸில் ஒரு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கணுங்க. அப்புறம் வெந்தயம், ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். வத்தல் ஒரு 5, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். கேரட் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை. முதல்ல நம்ம புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை சாறு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வெந்தயம், ஜீரகம், வத்தல் இந்த மூணையும் கருகாமல் அதோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அது ஆறினதும் அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம துருவி வச்சிருக்கிற 1/2 கிலோ கேரட்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ நல்லா வெந்ததும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போய் அது எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வர அந்த நேரத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயம், சீரகம், வத்தல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மிதமான தீயில் நம்ம வேக வைக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்தோம்னா இனிப்பு காரம் ரெண்டையும் சமமாக்கி நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதை ஒரு 2 மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கெட்டியாகவும் மாறும். இதை நம்ம காற்று புகாத, ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டில்களை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியே வச்சாலுமே கெடாமல் இது இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி செய்கிற ஊறுகாய்க்கு பதிலாக புதுசு புதுசாக நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும்போது அதோட சுவையுமே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி மக்களுமே அதிக அளவில் விரும்பி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் புளி சேர்த்துருக்கோம்ல, அதனால இது கொஞ்சம் இந்த மாங்காய் ஊறுகாய் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த மொறுமொறுன்னு சுவையாக இருக்கிற ஊறுகாயை செஞ்சு நம்ம சின்ன சின்னதாக காற்று புகாத பாட்டில்களை போட்டு அந்த பாட்டிலுக்கு மேலே நம்ம தயாரித்த தேதி, அதோட காலாவதி தேதி, அதில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் அந்த விவரங்களையும் ஒரு லேபிளாக எழுதி பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகள்லையோ சூப்பர் மார்க்கெட்டுகளையோ இல்லைனா சாப்பிட்ற கடைகளுக்கு சாம்பிளாக கொடுத்து கூட அது மூலமாக நம்ம ஆர்டர் வாங்கி இதை நம்ம தொழிலாக பண்ணலாம். இல்லைன்னா சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நம்ம வீட்டில் இருந்தே போட்டோ எடுத்தோ இல்லைன்னா வீடியோக்கள் எடுத்து கூட பதிவேற்றம் பண்ணி நம்ம விற்பனை பண்றது மூலமா நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்துல தாடி மீச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடிகள் அங்கங்கே வளர்ந்துருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு வளர்ற மாதிரியே இந்த நிறைய முடிகள், மீச தாடிலாம் நிறைய முடிகளாக வளர்ந்துருக்கும். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா ஹார்மோன் மாற்றணும். ஸோ இதை தான் மருத்துவ துறையில கிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிர்சுட்டிசம் அப்படிங்கிற ஹார்மோன் சமநிலையில இல்லாததால இது ஏற்படுறதுனால இந்த பேர். ஸோ இப்படி முடி வளர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களோட உடல்ல ஆண்களுக்கான ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனோட சுரப்பு அதிகரிக்கிறதாலையும் கருப்பையில நீர்க்கட்டி இருக்கிறதால மாத விடாய் கோளாறுகள்லாம் ஏற்பட்டு கூட தேவையில்லாத முடிகள்லாம் வளரும். ஸோ இதையும் தாண்டி குடும்பத்துல யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா பரம்பரையா கூட இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில உடல்நல பிரச்சனைக்காக நம்ம மருந்துகள்லாம் எடுத்துக்கோல, ஸோ அந்த மாத்திரைகளோட பக்க விளைவுகளால கூட இது வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் பருமன் ஆகிறதாலே தான் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி மீச தாடி மாதிரியான தேவையில்லாத முடிகள்லாம் வளரும். திடீர்னு முடி வளர்ச்சி அதிகமாச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டாங்க. டாக்டரை பார்த்து ஹார்மோன் பரிசோதனை பண்ணி அதுக்கான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மூலமா நம்ம இதை கட்டுப்படுத்திக்கலாம். இல்ல நம்மளுக்கு நிறைய முடி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூனை முடின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சின்ன வயசுல இருந்தே முகத்துல மட்டும் முடி அதிகமா இருக்குன்னா அதை நம்ம ஒரு சில இயற்கையான பொருட்களை வச்சு கூட நம்ம சரி பண்ணலாங்க. ஸோ வீட்டில் இருந்தே சரி பண்ண நிறைய பொருட்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில மூலிகை செடிகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ல. ஸோ அதில் ஒன்று வச்சு எப்படி சரி பண்ணலாம் தாங்க தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் சீமை அகத்தி செடி கிடைக்கும்ல, அதாங்க மஞ்சள் கலரில் பூ இருக்கும்ல. ஸோ மஞ்சள் கலரில் பூ இருக்குன்னு ஆவாரம் பூ இல்லைங்க, அதை விடவும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதோட இலைகளை எடுத்து நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த இலை எதுன்னு தெரியலை அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. நம்ம பகுதிகளில் நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் சீமை அகத்தி பொடின்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ அது கூடவே பூளாங்கிழங்கு பொடி அப்புறமா கஸ்தூரி மஞ்சள் பொடியும் வாங்கி இந்த மூணு பொருளையும் கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம கழுவ வேண்டியதாங்க. ஸோ இதை நம்ம ஒரு நாளைக்கு பயன்படுத்தினா போதுமா, எல்லா முடிகளும் விழுந்துருமா சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை 48 நாளைக்கு தொடர்ந்து நம்ம இதை பயன்படுத்தணுங்க. அப்போ தான் நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடிகள் எல்லாமே உதிர ஆரம்பித்து முடி மறுபடியும் வர்றதுமே குறையும். ஸோ எனக்கு சின்ன சின்ன பூனை முடி தான் அதிகமாக வளருதுன்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இந்த இயற்கையான முறைகளை பயன்படுத்தி கூட நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடிகளை நீக்கி நம்மளோட சருமத்தை அழகானதாக மாற்றிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. மத்திய அரசு வந்து பெண்களோட வளர்ச்சிக்காக, அதுவும் பொருளாதார ரீதியா பெண்கள் வந்து அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கணும் தான் நிறைய திட்டங்களை, அதுலயும் குறிப்பா கிராமப்புற பெண்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இப்போ பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ற பெண்கள் வந்து திரவ உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறது மூலமா அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கணும், விவசாயத்துல நவீன தொழில்நுட்ப முறைகளை மேம்படுத்தணும்னு ட்ரோன் முறையை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 2023 நவம்பர்ல திட்டமிடப்பட்டு 2025-26 15,000 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆள் இல்லாத ட்ரோனை கொடுக்கிற திட்டம் தாங்க இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம். ஸோ அதாவது சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினராக இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கிற விவசாயம் சார்ந்த பெண்களுக்கு ட்ரோன்களை கொடுத்து அவங்களையும் ட்ரோன் பைலட்டா மாத்துறதுக்கான மத்திய அரசோட திட்டம் தாங்க இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம். ஸோ இந்த திட்டம் பத்தி இன்னுமே நிறைய பெண்களுக்கு தெரியலைங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியில இதை பத்தி சொல்ல இருக்கோம். திட்டத்துல ட்ரோன் வாங்குறதுக்கு தேவையான தொகையில 80% வரைக்குமே நம்மளுக்கு மானியமா கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 8,00,000 வரைக்குமே நம்ம இதுல மானியமா வாங்கிக்கலாம். ஸோ இதுல வந்து 15-30 வரைக்கும் ட்ரோன் பயிற்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி விவசாயத்தோட பயன்பாடு பராமரிப்பு பத்தியும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ விவசாயம் சார்ந்த பெண்கள் மட்டும்தான் பயனிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினரா இருக்கிற 18-50 வரைக்கும் இருக்கிற 10ஆம் வகுப்பு இல்லனா அதுக்கு மேல படிச்சிருக்கிற பெண்கள் இந்த திட்டத்துக்கு கீழே விண்ணப்பிக்கலாம். விவசாயம் சாராத பெண்கள் இந்த பயிற்சியில கலந்துகிட்டு ட்ரோன்களை மானியத்துல வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச சுய உதவி குழுக்கள்ல இல்லாத விவசாயம் பண்ற பெண்களுக்கு கூட வாடகைக்கு கொடுத்து அது மூலமாவும் நம்ம லாபம் பார்க்கலாங்க. ஸோ இதனால விவசாயம் தொழில் பண்ற பெண்களும் இந்த திட்டம் மூலமா வருஷத்துக்கு 1,00,000 வரைக்கும் அதிகமான வருமானத்தை அடைய முடியும். ஸோ இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, வருமான சான்றிதழ், வங்கி பாஸ்புக்கு, போட்டோ, சுய உதவி குழு உறுப்பினர் புத்தகம், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் சுய உதவி குழு அமைப்பாளர்கள் மூலமாவோ இல்லைனா பக்கத்துல இருக்கிற பேங்க்லயோ இல்ல இசை மையம் மூலமாவோ நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த திட்டம் சுய உதவி குழுல உறுப்பினரா இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவும் நல்ல திட்டங்கிறதுனால ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்கும் போது தவறாம அதுல கலந்துகிட்டு நீங்களும் பயனடையலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

அரசியனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துதிக்குது புஜம். ஜெயிப்பது நிஜம்.

0: பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தத்துமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெந்தை மீன் தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்கிது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.

0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
0: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதையும் எழுதிக்க, நடுல நடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
1: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
1: விதமான விதம்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறதை விட, சாதனையாளரா உருவாக்குறத விட, ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கிற ஒரு வேலை என்னன்னு சொன்னா அந்த குழந்தைகளை ஒழுக்கமா வளர்க்கறதுங்க. அதுவும் அடிக்காம திட்டாம என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி நம்ம குழந்தைகளை திருத்தலாம். உங்க குழந்தைகளது வயதுக்கேற்ப நீங்க என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கு நம்ம பயன்படுத்துற வழிமுறைகள் அப்படிங்கிறது 12 வயசு குழந்தைக்கு பயன்படுத்த முடியாது. 12 வயசு குழந்தைய திருத்துற முறையே வேற. 1 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் வர்ற அந்த குழந்தை பருவத்தை பிரிச்சு பார்க்கலாங்க. பிறந்ததுல இருந்து 1 வயசு வரைக்கும், 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும், 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அந்த மழலையர் பள்ளிக்கூடங்களுக்கு போவாங்க இல்லையா, அந்த பருவம். அப்புறம் ஒரு 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்குற அந்த சிறார பருவம். அப்புறம் 12-13 வயசுல இருந்து 18 வயது, ஒரு டீனேஜ் பருவம். இந்த 5 பருவத்துல உள்ள உங்க குழந்தைகளை நீங்க என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தினா அந்த குழந்தைகள் உண்மையிலேயே நீங்க சொல்றத கேட்பாங்க, திருந்துவாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாங்க. முதல் பருவம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்ததுல இருந்து 1 வயசு வரைக்கும் வச்சுக்கலாங்க. இந்த வயசுல குழந்தைகள் அதிகமா சிரிப்பாங்க, அழுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஆனா இந்த வயசுலயும் அந்த குழந்தைகள் அடி வாங்குது நிறைய அம்மாக்கள்கிட்ட. ஆச்சரியமா இருக்குது, குழந்தைகளுக்கு தூங்குறதுல சிரமம் இருக்குது, சாப்பிடுறதுல சிரமம் இருக்குது. அப்படி சொன்னா மருத்துவரை பார்க்கணும். இந்த வயசுல அந்த குழந்தைகள்கிட்ட நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வராததுனால அவங்களுடைய தேவைய கஷ்டத்தை அழுது வெளிப்படுத்துறாங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த பருவத்துல அந்த குழந்தைகள் அழுது சாப்பிட அடம் பிடிக்குது அப்படி சொல்லி அடிக்கவே கூடாதுங்க. அந்த குழந்தைகள் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகும்போது கொஞ்சம் தவள ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கு எது எரிச்சல் கொடுக்கும்னு சொன்னா தவளும் போது தரையில கிடக்குற ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வாயில வைக்கும். ஒரு 8-9 மாசத்துல அந்த குழந்தை ஒரு நாற்காலியையோ ஒரு பொருளையோ பற்றி பிடிச்சு எலும்பி நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் வலுவில்லாத பொருட்களை பற்றி பிடிச்சு எழும்புறதுக்கு முயற்சி பண்ணி கீழே விழுந்துரும். இந்த வயசுல குழந்தைகளுக்கு பெருசா நீங்க திருத்துதெல்லாம் சொல்ல வேண்டாங்க. அழாத, சாப்பிடு அப்படி சொல்லி நீங்க அதட்டுறதுனாலயோ அறிவுரை சொல்றதுனாலயோ அந்த குழந்தைகளுக்கு எதுவும் புரிய போறது இல்லை. அக்க ஒரு பெற்றோரா இந்த வயசுல இருக்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது முதல்ல பாதுகாப்பு. உங்க அரவணைப்பு அதிகமா கிடைக்கும் போது அந்த குழந்தை பாதுகாப்பா உணருது. அந்த உணர்வு அதிகமாகும் போதே அந்த குழந்தை அழுறத ரொம்ப குறைச்சிடுங்க. அது மட்டுமல்ல அந்த குழந்தை தவழ்ற பருவத்துல வந்துடுச்சு அப்படி சொன்னா உங்க வீட்டு தரைய தூய்மையா வைக்கணும். பொருட்கள் அங்கங்க போட்டு வச்சீங்கன்னா அந்த குழந்தை எடுத்து வாயில வைக்க தான் செய்யும். அந்த குழந்தைக்கு இது அசிங்கமானது, இது வாயில போடக்கூடாது அப்படிலாம் தெரியாது. அது மட்டுமல்ல உங்க குழந்தைகளுக்கு ரெகுலரான ஒரு ஷெட்யூல, சாப்பிட வைக்கிறதுல, தூங்க வைக்கிறதுல ரெகுலரான ஒரு டைம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த குழந்தைகள் அடம் பிடிக்காம சாப்பிடவும் தூங்கவும் பழகிக்குவாங்க சின்ன வயசுலயே. அப்படியே அவங்க 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர்ற பருவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற ஒரு பருவங்க. ஏன்னா சிறகு முளைச்ச ஒரு பறவை போல அவங்க அங்கங்க ஓடி திரியற ஒரு பருவம். கண்ணில் காண்ற பொருட்களை எல்லாம் எடுத்து பார்க்கணும், உடச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி சொல்லி துடிக்கிற ஒரு பருவம். அதனாலேயே அந்த குழந்தைகள் நிறைய தடுப்பீங்க, செய்யாதுன்னு சொல்லுவீங்க, அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கும். இப்படி உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நிறைய முரண்பாடு வர்ற ஒரு பருவம் இந்த 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த டோட்டலர் பருவங்க, அந்த மழலையர் பருவம். இந்த பருவத்துல உங்க குழந்தைகள்கிட்ட நிறைய செயல்களை நீங்க தடை செய்ய வேண்டியது இருக்கும், நிறைய பழக்கங்களை சொல்லி கொடுக்கவும் வேண்டியது இருக்கும். இந்த வயசுல குழந்தைகள் அதிகமா அடம் பிடிப்பாங்க, கிள்ளுவாங்க, கடிப்பாங்க, அடுத்தவங்களை அடிப்பாங்க, பொருட்களை தூக்கி வீசுவாங்க. அது மட்டுமல்ல நிறைய பொருட்களை தொடர்ந்து போவாங்க, சில பொருட்கள் ஆபத்தா இருக்கும். அவங்களுடைய உடலை ஆராய்ச்சி பண்ற பருவம், அதனால மற்ற உறுப்புகளை தொட்டு பாக்குறது போல. அது இந்த குழந்தைகள்கிட்ட நிறைய செயல்களை இது செய்யக்கூடாது, இது இதெல்லாம் செய் அப்படி சொல்லி கொடுக்கற பருவங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டுல பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்கள்ல சொல்றது என்னன்னா, யாருதான் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டுல போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டுப்பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. விவசாயே

வருதா

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஆக ஒரு பெற்றோர் மனதில் நிறுத்த வேண்டியது, இந்த பருவத்திலேயே உங்க குழந்தைகளுக்கு இன்னும் பேச்சு சரியா டெவலப் ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் தங்களது உணர்வுகளையோ கருத்துக்களையோ, எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கோ இன்னும் பழகலை. ஆக அதிகமாக அடம்பிடிப்பாங்கங்க. ஆக அந்த அடத்துக்கு பின்னால இருக்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை நீங்க கையாள தொடங்கினாலே அந்த குழந்தைகளது அடம் படிப்படியா குறைஞ்சிடுங்க. இந்த பருவத்துல கண்டிப்பா அவங்களது அடத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தை வர்ற பருவத்திலையும் அதை கன்னியூ பண்றதுக்கு நீங்க அடித்தளம் போட்டுருவீங்க. ஒரு பொருளை அடம் பிடிச்சு கேட்ட உடனே நீங்க அந்த குழந்தையுடைய அழுகைக்கோ அல்லது சத்தத்துக்கோ பயந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா 3 வயசுல முடிய வேண்டியது அடுத்த பருவம் ஸ்கூலுக்கு போகிற பருவத்திலையும் டீனேஜ் பருவத்திலையும் கண்டினியூ ஆகும். அதுபோல இந்த வயசுல அந்த குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னா பயனே கிடையாதுங்க. அறிவுரை சொல்லவே கூடாது. ஒரு இடத்துல அடம் பிடிக்குதுன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு அந்த குழந்தைகளை மாத்திடுறது நல்லது. அப்ப இந்த பருவத்துல உங்க குழந்தைகளை கையாளுறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னா ரீடிரக்ட் பண்றதுங்க. அந்த குழந்தைகள் ஒன்னா கண்ணை வச்சு அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைகளது கவனத்தை வேறொரு பொருள்லையோ வேறொரு விளையாட்டுலயோ திருப்புறதுங்க. கடைக்கு போயிருக்கும்போது அடம் பிடிக்குதுன்னு சொன்னா உடனே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறீங்க. எனக்கு செல்போன் வேணும்னு கேட்டா ஒரு பொம்மையை எடுத்து கையில கொடுத்துடுறீங்க. உங்க கையை கடிக்க வருதுன்னு சொன்னா கடிக்கிறதுக்கு ஒரு கேரட்டையோ ஒரு பழத்தையோ கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இதை செய்யாத இதை செய் அப்படி சொல்லி கொடுக்கறதோ அல்லது இந்த இடத்துல அடம் பிடிக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய இடத்தை மாத்துறதோ, இப்படி அந்த குழந்தைகளது இடத்தையும் கவனத்தையும் ரீடிரெக்ட் பண்றதுதான் ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயலுங்க. அப்புறம் இந்த பருவத்தில் நிறைய கத்து கொடுக்கணுங்க. இது இதெல்லாம் செய்யலாண்டாக்கண்ணா, இது இதெல்லாம் செய்யக்கூடாது. இது அந்த குழந்தை தப்பு செய்யும்போது பார்த்த உடனே திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு நீங்க சொன்னீங்கன்னா குழந்தை கத்துக்காது. அந்த குழந்தை பொறுமையா அமைதியா உங்கள்ட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை கத்துக் கொடுக்குறீங்க. ஒரு பொம்மையை வச்சு கத்துக் கொடுக்கலாம், அந்த குழந்தை சாப்பிடும்போது கத்துக் கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு எழுத கத்துக் கொடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய பாராட்டை எதிர்பார்க்கிற பருவம் இந்த பருவங்க. குழந்தைகளுக்கு ஓடி ஆடுறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் நிறைய செயலை செய்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுக்கு பார்க்கும். இதை பாருங்க பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க எப்பவும் கவனத்தை ஈர்ப்புக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கவனிச்சு அந்த குழந்தைகள் சின்ன செயல்கள் செய்தாலும் அது நிறைய பாராட்டணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கத்துக் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த செயல்களை மனதில் இருத்தி அந்த குழந்தைகள் செய்ய தொடங்கும் போது அதை உடனே பாராட்டணுங்க. கண்ணா, நீங்க அந்த பொருளை தூக்கி வீசாம விளையாடன்னு சொன்னேன், பக்குவமா இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தீங்க, வெரி குட் அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைக்கு மனதுல அது நிரந்தரமா பதியும்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு தெரியும், நான் இதை செய்தேன், அம்மா பாராட்டினாங்க, அதனால இது ஒரு நல்ல செயல், அம்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற செயல் அப்படிங்கிறத குழந்தை பதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய செயல்கள் பதிய பதிய குழந்தையுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்காங்க. நல்ல குணங்களா அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த முதல் பருவ குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக கவனிச்சிங்களோ அதே போல இந்த குழந்தைகளையும் பாதுகாப்பாக கவனிக்கணும். இந்த வயசுலயும் இந்த குழந்தைகளுக்கு இன்னும் லாஜிக்கல் ரீசனிங் அந்த தர்க்க ரீதியான அறிவு இன்னும் வளரலைங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு இப்படி உடனே கீழே விழுந்துருவேன், இது ரோடு, இது கார் வர்ற இடம், அல்லது நம்ம வீட்டில் அம்மாவை அடித்தது போல வெளியே இவங்களை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி வெளியே நடந்துக்குவாங்க, வீட்டில் எப்படி ஓடி ஆடுறாங்களோ அதே போல வெளியே ஓடி ஆடுவாங்க, ரோட்டுக்கு போகாதடா அப்படி சொல்லிக்கிட்டு உள்ளதான் போயிட்டு வரீங்க, ரோட்டில் தான் போய் நிற்பான். அப்படிப்பட்ட தர்க்க ரீதியாக தனது அறிவை பயன்படுத்த முடியாத ஒரு பருவங்க, கவனமாக இருக்கணும். அதே போல தான் வீட்லேயும் அந்த குழந்தையுடைய அந்த புலங்குற இடத்த கொஞ்சம் சைல்டு ப்ரூஃப் பண்றது நல்லது. அந்த பிளக் பாயிண்ட்கள் அதெல்லாம் கொண்டு பின்னால் நுழைப்பாங்க, நிறைய ஆய்வு பண்றதுனால இது முக்கியமான பொருள், இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எல்லாமே விளையாட்டு பொருள் தான், எல்லா இடமும் விளையாட்டு மைதானம் தான். ஆக ரொம்ப கவனமா இருக்கணும், தொடர்ந்து கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நிறைய வாய்ப்புகளை கொடுங்க. படம் வரைகிறதுக்கு, பந்து வச்சு விளையாடுறதுக்கு, வெளியே போய் விளையாடுறதுக்கு இப்படி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய அந்த அபரிமிதமான ஆற்றல் நேர்மறையா செலவிடப்படும். இந்த பருவத்துல அந்த குழந்தைகளது குறும்ப அடக்குறதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்க. நிறைய நிறைய புதிய பண்புகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா சாப்பிட்றதுக்கு, அடுத்தவங்களை அடிக்காம இருக்கிறதுக்கு, கடிக்காம இருக்கிறதுக்கு, தாளை கிழிக்காம எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, சுவர்ல எழுதாம போர்டில் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய மாற்று பண்புகளை கற்றுக் கொடுத்து நீங்க ரெடி பண்ணாதான் அந்த குழந்தை 3 வயசு முடிஞ்சு அந்த மழலையர் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையும் போது பக்குவப்பட்ட ஒரு குழந்தையா இருக்காங்க.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி.

என்னடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவிக் கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை எல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி, அம்மாடி சீமாட்டி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் மழலையர் பள்ளிக்கூடத்துக்கு உங்க குழந்தைய அனுப்புற பருவம். இந்த பருவத்தில் அந்த குழந்தைய நீங்க எப்படி கையாளணும், எப்படி திருத்தணும் அப்படின்னு சொன்னா, 3 வயசுக்குள்ளேயே நீங்க வீட்டுல அந்த குழந்தைகிட்ட பக்குவமா பள்ளிக்கூடத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கணும், மற்ற குழந்தைகளை எப்படி அடிக்காம நடக்கணும், டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பொது இடத்துல நடக்கணும், ரோட்ல எப்படி நடக்கணும், இந்த மாதிரிலாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை மகிழ்ச்சியா தொடங்குங்க. சில குழந்தைகளுக்கு இந்த அறிமுகத்தை நீங்க சரியா வீட்லயே கொடுக்கலன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆக இந்த பருவத்துல பள்ளிக்கூடத்துக்கு போக அழுகிறது, வீட்டு பாடம் செய்யறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது, அல்லது அடம் பிடிக்கிறது, பள்ளிக்கூடத்துலயோ அல்லது வெளியே விளையாட போற இடத்துலயோ குழந்தைகளை அடிச்சு வச்சிடுறது, இந்த மாதிரிப்பட்ட சில சிக்கல்கள் அந்த குழந்தைகள் கொண்டு வருவாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு பக்குவமா திரும்பவும் நீங்க கத்துக் கொடுத்துட்டே இருக்கணுங்க. நிறைய நன்னறி கதைகளை சொல்லி அந்த குழந்தை எப்படி கோபப்படாம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், அடுத்தவங்களை அடிக்காம இருக்கணும் அப்படி சொல்லி நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய நேரத்தை பெற்றோர் நீங்க பயன்படுத்தணுங்க. அந்த 3 வயசுக்கு முன்னால அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் ஒரு டைம் டேபிள், ஒரு கால அட்டவணை நீங்க தொடங்கி வச்சிருக்கணுங்க. கண்டிப்பா முழுமையா கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா தொடங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை கையாள்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்க அது வரைக்கும் போடலன்னா கூட இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை ஒரு கால அட்டவணைக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த குழந்தைகளை நெறி

0: காமிச்சு சாப்பாடை ஊட்டுவீங்க, குழந்தையுடைய கவனத்தை திசை திருப்புவீங்க, சாப்பாடு எடுத்து போக மாட்டீங்க. இந்த பருவத்தில் அப்படி இல்லை. முதல்ல நீங்க கரெக்டா லாஜிக்கா அதை அறிமுகப்படுத்துங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, தூக்கி வீசுறதுக்கு அல்ல. சாப்பாடு தூக்கி வீசினீங்கன்னு சொன்னா சாப்பாடை எடுத்துட்டு போயிடுவேன். அந்த குழந்தை கடைபிடிக்கும் போது பாராட்டுங்க, கடைபிடிக்கலன்னா சொன்னது போலவே எடுத்துருங்க. சாப்பாடு தூக்கி வீசிச்சுதா, சாப்பாடு எடுத்துட்டு போயிடுங்க. அந்த குழந்தை கொஞ்சம் அந்த பசியை உணரணும், அப்போதான் தான் செய்தது தப்பு அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு புரிய தொடங்குங்க. ஆக குழந்தை தவறு செய்யும் போது அடிக்காம திட்டாம இந்த மாதிரி லாஜிக்கலா நேச்சுரலா நடக்கிற சில விளைவுகளை தண்டனைகளை நீங்க அறிமுகப்படுத்தும் போது குழந்தைகள் சில தவறுகளை செய்யறத தவிர்க்க தொடங்குவாங்க. இந்த வயசுல குழந்தைகள் கொஞ்சம் பேச பழகியிருப்பாங்க, அதனால அந்த குழந்தைகளுக்கு முன்னால போல அடிக்கிறதுக்கோ கடிக்கிறதுக்கோ இன்னும் நான் என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது. தம்பி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்தான்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு, அல்லது தம்பிகிட்ட நீ பக்குவமா பேசு, அடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படி சொல்லணும். ஆக ஒரு பிரச்சனைய எப்படி நீ தீர்க்கணும், எப்படி பேசணும், எப்படி இந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படிங்கறத நீங்க திரும்ப திரும்ப கத்துக் கொடுக்குறீங்க. அதிகமா பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த குழந்தையுடைய உணர்வு நீங்க கோபமா உணர்றீங்கன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வருத்தமா இருந்ததுன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அம்மா அதுக்கான தீர்வுகளை சொல்லுவேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு கத்துக் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்களும் உங்களது வார்த்தையில செயல்ல கவனமா இருக்கணுங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி

உலகத்தில் சிறந்தது வட்டி, ஓர் உருவம் இல்லாதது வட்டி, உலகத்தில் சிறந்தது வட்டி, வட்டி வட்டி வட்டி.

தாயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா படு சுட்டு இளங்கொட்டி தண்ணி தொட்டு இழப்பட்டுமா

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: குழந்தை மற்றவங்களை போல செய்யற ஒரு பருவம் இந்த பருவம், 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும். அதனாலதான் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆக்ஷன் சாங் அந்த டீச்சர் செய்யறது போலவே பார்த்து செய்வாங்க, பாடுவாங்க. வீட்டில் நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ, எப்படி சண்டை போடுறீங்களோ, என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையுமே அந்த குழந்தை பார்த்து செய்கிற பருவம் இது. 4வது பருவம் வந்து 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள பருவத்தை எடுத்துக்கலாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பருவம். இந்த பருவத்தில் இந்த குழந்தைகள் நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்ததுகளை கடைபிடிக்கிற ஒரு பருவங்க. முதல் 3 பருவத்தை ஒரு ஃபவுண்டேஷனல் பருவமாக எடுத்துக்கலாம். நிறைய கற்றுக் கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் தப்புடா, இப்படி இப்படி செய், அப்படி சொல்லி நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஆக இதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த எல்லா பண்புகளையும் அந்த குழந்தைகள் கடைபிடிக்கிறதுக்கு கடமை உண்டு. அப்படி செய்யல அப்படி சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு சரியான விளைவுகளை கொடுக்குறீங்க. சரியாக செய்யும் போது மனம் விட்டு பாராட்டுறீங்க. அந்த 3ஆவது பருவத்தில் நம்ம செய்தது போலவே நீங்கள் ஒரு சார்ட்டில் அந்த குழந்தைகள் செய்கிற நல்ல பண்புகளை குறித்து வச்சுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு மாத கடைசியில் அதை எண்ணி ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்கலாம். ஆக அந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட பக்குவப்படுறதுக்கு வசதியாக இருக்கும். 2வதாக இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய செவி கொடுக்கணுங்க. அந்த குழந்தைகள் ஏன் அந்த தப்பு செய்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கேட்கணும். ஏன்னா இந்த பருவம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வேலை செய்கிற ஒரு பருவம். தர்க்க ரீதியாக அந்த குழந்தைகளால் சிந்திக்க முடியும். அடித்தா அடுத்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த குழந்தைக்கு தெரியும். படிக்காமல் எக்ஸாம் போனால் தோத்துடுவோம், இந்த மாதிரி இது தப்பு, இப்படி செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு புரிய தொடங்கி இருக்கிற ஒரு பருவம். ஆக இந்த பருவத்தில் அந்த குழந்தை ஒரு தவறு செய்கிறான் அப்படி சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது பின்னால். ஆக நீங்கள் உட்காந்து பேசணுங்க. தம்பி அடிக்காதன்னு பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன், ஏன் அவனை அடித்தேன்? வீட்டில் வச்சு உடனே அந்த கோபமான இருக்கிற சூழலில் அவன்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. அந்த இடத்துல இருந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு கோயில் பக்கமோ அல்லது ஒரு ஆற்று பக்கமோ வச்சு பொறுமையாக பேசுங்க. ஏன்டா கண்ணா, பல நேரங்கள் அவனுக்கு சொல்லி தந்திருக்கிறான் இல்லையா, ஏன் அவனை அடித்தேன் சொல்லு. அப்போ அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படி உள்ள நிறைய காரணங்கள் சொல்லுவான். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், அவன் உனக்கு தொந்தரவு தரும்போது நீ என்கிட்ட வந்து சொல்லு, அல்லது அந்த இடத்த விட்டு மாறிப்போ, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை உனக்கு சொல்லி தந்திருக்கிறல்ல தவிர்க்கிறதுக்கு, அதை நீ ஏன் ஃபாலோ பண்ணலை, சரியா நீ அப்படி செய்கிறேன் அப்படி சொல்லுவான். அப்போ உங்கள் குழந்தை ஏன் அதை செய்த அப்படிங்கிறத கவனமாக கேட்டு அதுக்கான திருத்தல்களை சொல்லி அந்த முடிவை அவனை எடுத்து சரிமான நீ இப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது இந்த பருவங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை எனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒருவேளை ஒரு பரீட்சையில தோத்துட்டு வந்திருக்கிறான், அல்லது மதிப்பெண் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படி சொன்னா அவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. கண்ணா, மற்ற பாடங்கள்லாம் நல்ல மதிப்பெண்கள் இருக்குது, இந்த பாடத்துல ஏன் மார்க்கு குறைஞ்சது எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ அவன் கணக்கு கொஞ்சம் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்டா? அம்மாவுக்கு எனக்கு சரியா உனக்கு அந்த கணக்கை எனக்கு புரிஞ்சு சொல்லி கொடுக்க தெரியல. வெளியே ஒரு டியூஷன் போறீங்களா, அல்லது பக்கத்துல ஒரு டீச்சர் வீடு இருக்குது அங்க போய் கொஞ்சம் உதவி கேட்போமா? இந்த மாதிரி அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த குழந்தையோட உட்கார்ந்து ஆலோசிக்கும் போது அந்த குழந்தை மேம்படுறதுக்கான முயற்சிகளை எடுக்கங்க. உங்க குழந்தையுடைய இந்த பருவத்துல உங்க குழந்தையுடைய ஆளுமை, உங்க குழந்தையுடைய திறமை, உங்க குழந்தையோட உயரம், உங்க குழந்தை எப்படி பேசுது, எப்படி விளையாடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக உங்க குழந்தைக்கு எது நல்லா வருதோ அந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகள்ல, விளையாட்டு பயிற்சி, இசை பயிற்சி, அல்லது கலை பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்புல சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா குழந்தையுடைய கவனம் அதுல போயிடுங்க. ஆக்கப்பூர்வமா அந்த குழந்தை படிக்கிறத ஒரு சைட்ல செய்யும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுல கவனம் போகும். குழந்தை சேட்டை பண்றதுக்கு, உங்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு ஸ்பேஸும் இருக்காது, டைமும் இருக்காதுங்க. இன்னும் தம்பி அடிக்கிறான், வெளியே போன பிள்ளைகளை அடிக்கிறான் அப்படி சொன்னா விளைவுகளை இன்னும் கடுமையாக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல விளைவு தண்டனை அப்படின்னாலே அடி கொடுக்கறது, திட்டு கொடுக்கறது அப்படி இல்லை. அந்த குழந்தை திருந்த, அந்த குழந்தைக்கு பிடிச்சமான ஒரு பொருள் அந்த குழந்தை கையில இருந்து எடுக்கணும், அல்லது பிடிக்காத ஒரு செயலை செய்ய வைக்கணும், அதான் தண்டனைங்க. ரொம்ப அதிகமா ஸ்வீட் விரும்புறான், டிவி பார்க்க விரும்புறான் அப்படி சொன்னா அதை தடை பண்றீங்க. அல்லது வீட்டு வேலை செய்யறதுக்கு விரும்ப மாட்டான், வீட்டு பாடம் செய்ய விரும்ப மாட்டான் அப்படி சொன்னா அதை அதிகமா கொடுக்குறீங்க. ஆக அதிகமா குழந்தைய கவனிச்சு பேசி திருத்துற ஒரு பருவம் தான் இந்த 6 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற பருவங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சரியான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
7: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
6: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
7: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
6: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
7: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
6: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
7: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
6: செபியா?
7: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
8: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
6: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
7: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
6: ஏன்?
7: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
6: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
7: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
6: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
7: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
6: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
7: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
9: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் 1 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்பது பற்றிய தொகுப்பு. இது தமிழ் பேரண்டிங் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த 5வது பருவத்துக்குள்ள போயிடுறோம். டீனேஜ் பருவம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமமான பருவம். குழந்தைகளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பீங்க. நீங்க உட்கார்ந்து எல்லாம் அனுபவிக்கிற அந்த குழந்தை நல்லபடியா நடக்கிற ஒரு சூழலை பார்க்கலான்னு இருப்பீங்க. சில குழந்தைகள் நடப்பாங்க சமத்தா. நீங்க இந்த 4 பருவத்துல அந்த குழந்தைகளை பக்குவமா திருத்திருந்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருப்பாங்க அந்த டீனேஜ் பருவத்துல. ஆனா அந்த குழந்தைகளுடைய உடல்ல சுரக்கிற ஹார்மோன்கள், அந்த குழந்தைகளுக்கு அந்த டீனேஜ் பருவத்துல கிடைக்கிற உடலியல் மாற்றங்கள், அந்த எக்ஸாம் அல்லது பள்ளிக்கூடத்துல இருக்கிற அழுத்தம் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த கேரக்டரை கொஞ்சம் ஆட்டங்க, கொஞ்சம் அந்த குழந்தைகளை சிரமப்படுத்தும். அதனால கண்டிப்பா அந்த குழந்தைகள் கொஞ்சம் கீழ்படுகிறதுல அல்லது அந்த ஒழுக்கமா நடக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை காமிப்பாங்க. இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை எப்படி கையாளுறது? ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. சின்ன குழந்தைகளை திட்டுறது போல கத்துறது போல இந்த பருவத்துல அந்த குழந்தைகளை கத்துனீங்கன்னு சொன்னா பேக் ஃபயர் ஆகும். திரும்ப கத்துவான், யார் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மோதல் வரும். ஏன்னா அவனும் உங்க தோளுக்கு வளர்ந்துருப்பான். இப்போ உங்களை போல அவனாலே இப்போ குரலை உயர்த்த முடியும், அவனுக்கும் பலம் வந்துடுச்சு. ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. ஏன் அப்படி செய்த அப்படிங்கிறத அந்த 4வது பருவத்துல அந்த குழந்தைகிட்ட கேட்கறது போலவே நீங்க கேளுங்க. நிறைய வார்த்தைகளை சொல்லி பேச மாட்டான், பின் ஒதுங்குற ஒரு பருவம். ஆக இதே போல அந்த குழந்தைய கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் அமைதியா பக்குவமா உட்கார்ந்து அவன் செய்த நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இதுல கூட கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கலாம்டா. இந்த பருவத்துல படிக்காம கோட்டை விட்டீங்கன்னு சொன்னா ஒரு வேலை கிடைக்காது, அப்புறம் நீங்க கூலி வேலைக்கு போக வேண்டிய சூழலாகி போகும், ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்படி சொல்லி உங்களது அனுபவத்தை வச்சு அந்த குழந்தைக்கு இப்படி இப்படி நடந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வருங்காலத்துல ஆகி போகண்டா அப்படி சொல்லி அந்த குழந்தைய லாஜிக்கா திங்க் பண்ண வைக்கிற ஒரு வேலையை பெற்றோர் செய்யணுங்க. வீட்டிலையும் வெளியே சமூகத்திலையும் நண்பர்கள் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிற ஒரு பருவங்க. அந்த 2வது பருவம், அந்த 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் எப்படி அந்த குழந்தைகள் அதிகமான செயல்களை செய்து உங்களது கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நிற்பாங்களோ அதுபோல இந்த பருவத்தில் இவங்க நிறைய செயல்களை செய்து சமூகத்திலையும் நண்பர்கள் மத்தியிலும் பெரிய ஆளாக பார்ப்பாங்க. இந்த இடத்துல நீங்க அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. நீங்களும் அந்த குழந்தைகளை ரொம்ப பாராட்டணும். தங்களது உடல் அழகை குறிச்சு, தங்களது திறமையை குறிச்சு சந்தேகங்கள் மனசுக்குள்ள இருக்கும், நீங்க அதை தட்டி கொடுக்கணுங்க. நல்லா இருக்கிறடா, நல்லா விளையாடுற, நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தும் போது உங்க மேல அந்த குழந்தைக்கு ஒரு மதிப்பு வரும். அப்புறம் நீங்க சொல்றத அதை கொஞ்சம் கேட்க தொடங்குங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒருபோதும் டிக்டேட் பண்ணக்கூடாதுங்க, அதாவது கட்டளை போடக்கூடாது. இதை படி, இங்க போவாத, இதை செய்யி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அந்த இயல்பாகவே ஒரு எதிர்ப்புணர்வு தான் இந்த வயசுல இருக்கும். நீங்க சொல்றத செய்ய மாட்டாங்க, எதிர்த்து தான் பேசுவாங்கங்க. ஒரு 10 வயது குழந்தை தப்பே செய்திருப்பான், ஆனா நீங்க திட்டினீங்க அல்லது கத்துனீங்கன்னு சொன்னா உடனே கோபத்துல உச்சிக்கு போயிடுவான். அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னாலும் அது அவனுக்கு புரியவும் செய்யாது, அவன் ஏத்துக்கவும் மாட்டான். அவன் உங்களை திரும்ப கத்துறதுக்கும் திட்டுறதுக்கும் தொடங்குவான். அங்க ஒரு திருத்தல் நடக்காதுங்க. ஆக அந்த சூழலை கொஞ்சம் தனிய விட்டு அவன் அமைதியான பிறகு நீங்க அறிவுரை சொல்லணுங்க. குழந்தைகளா இருக்கும்போது அப்படி அல்ல. குழந்தைகளுக்கு உடனே இது தப்புடா அப்படிங்கறத சொல்லணும், அப்பதான் அந்த குழந்தைக்கு புரியும். ஒரு டீனேஜ் பருவத்தில் அவன் ஒரு தப்பு செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன தெரியாமலா செய்யறான்? தெரிஞ்சேதான் செய்யறான். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க பேசும்போதுதான் கண்டுபிடிக்க முடியும். கோபத்துல செய்திருக்கலாம், அல்லது பழி வாங்குறதுக்காக செய்திருக்கலாம். இதெல்லாம் தப்புடா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படி சொல்லி அவன் பொறுமையா இருக்கும்போது நீங்க அறிவுரை சொன்னாதான் அவன் ஏத்துக்குவாங்க. அதனுடைய விளைவுகளை சொல்லி கொடுக்கணும். அடிச்சவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா கேஸ் ஆகும், இந்த வயசுல பைக் எடுத்து ஓட்டினீங்கன்னு சொன்னா போலீஸ் பிடிக்கும். இந்த மாதிரி அந்த வருங்காலத்துல அவனுடைய கண் முன்னால நிறுத்தி அவன் மனசுல படுறது மாதிரி தொடுறது மாதிரி அமைதியா பேசணுங்க. இவ்வளவு பொறுமையா நீங்க சொல்லி கொடுத்த பிறகும் அவன் தன்னை திருத்த விரும்பல, அவன் தம்பிகளை அடிக்கிறான், அல்லது வீட்டுல திருடுறான், அல்லது வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர்றான் அப்படி சொன்னா கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங் ஆகவே சொல்லணும். இப்படி செய்யறத நான் அனுமதிக்க முடியாது, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத நீங்க ரொம்ப தைரியமாவே சொல்லணுங்க. அந்த 10 பருவ குழந்தைகளை பார்த்து பயந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் உங்க தலைக்கு மேல போயிடுவாங்க. ஆக அன்பான பெற்றோரே, உங்களது குழந்தைகள் எந்த வயதுல இருந்தாலும் இந்த 5 பிரிவுக்குள் அவங்களை பொருத்தி பார்த்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு திருத்தலை முன்னெடுக்கணும், நன்னறிய கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விரைவிலே சந்திப்போம். நன்றி.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: Can you feel her? Is your heart speaking to her?

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஃப்ரிட்ஜ்ல அதிக கூலிங் இருக்கும் போது தண்ணி ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல வெளியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சு போயிருக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாவே திரவ பொருட்களை குளிர்விக்கும் போது அது திட பொருளா மாறிடுமா. உதாரணமா இப்ப எப்படி நெய் காய்ச்சும் போது திரவமா இருக்கு, அப்புறம் குளிர்ச்சி அடைஞ்சோன்னு உடனே மறுபடியும் உறைஞ்சு போயிருதுல, அது மாதிரிதான் தேங்காய் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைதான் அதோட உருகு நிலையா இருக்கும். அதுக்கு கீழே அதாவது ஒரு 16 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு போகும்போது தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருது. குளிர்காலங்கள்ல மேக்சிமம் இந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் போதுதான் தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருதான். இத நிறைய பேரும் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்போம், ஆனா அதை மறுபடியும் வெப்பமான இடத்துல வைக்கும் போது திரவமா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த முடி உதிரக்கூடிய பிரச்சனையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க முடி வளர்க்குறத ஒரு முக்கியமான வேலையாகவே வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அது நம்ம ஊரில் கிடையாது, அப்போது எங்கேவா இருக்கும்? அதை பற்றி தான் இப்போ கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறது நானு தியஸ்ரீ. இந்த முடி வளர்க்கக்கூடியவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவோட குவான்சி அப்படிங்கிற பகுதியில் ரெட் யாவ் அப்படின்னு சொல்லப்படுற பெண்கள் தான் வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தவங்களோட முடியுமே கிட்டத்தட்ட 7 அடி வர நீளமாக இருக்குமா. இது அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வாழ்நாள் முழுசுக்கும் அவங்களோட 18வது வயசில் தான் முடியை வெட்டுவாங்களாம். இது மூலமாக அவங்க திருமணத்துக்கு தயாராகிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு சில செய்திகளும் சொல்லுது. இதனாலேயே அந்த கிராமத்தில் வாழ்கிற பெண்கள் உலகத்திலேயே நீளமான முடியை கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்திலையுமே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த 7 அடி நீளமுள்ள முடி வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்பு அப்புறம் கண்டிஷ்னர் இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இயற்கையான ஷாம்பு அப்புறம் வந்து அதாவது அந்த ஷாம்புவை அவங்களாவே தயாரிப்பாகலாம். அப்புறம் அரிசி கழுவின தண்ணி அப்படின்னு ரொம்ப கவனத்தோட அவங்களோட முடியை கையாள்றதா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களோட தலைமுடியை வந்து கருப்பு துணியால் மூடி வச்சுப்பாங்களாம், அதாவது யாருக்கும் தெரியாதபடி மூடி வச்சுப்பாங்களாம். அப்படி திருமணம் ஆனவங்க அந்த முடியை தலையை சுற்றி வந்து முடிஞ்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக குழந்தை இருக்கிறவங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட கொண்டை மாதிரி போட்டு இப்படி ஒவ்வொருத்தரோட திருமண நிலையுமே வந்து வெளிப்படுத்துவாங்களாம். இந்த ஒரு தகவலோட இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752627773.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. நம்ம எல்லாருமே நம்மோட தினசரி உணவுகளில் சத்தான காய்கறிகளையும் பழங்களையும் எப்படி சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த விதை வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதும் முக்கியம். ஏன்னா காய்கறி பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாதிரியே அதுலேயும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஹேசல் நட் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஹேசல் நட் அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி தெரியாதவங்க நம்ம ஊர்களே, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை, திருவாரூர், காரைக்குடி மாதிரியான பகுதிகளில் சில்லறை விற்பனையாகவும் அதோட தரத்தை பொறுத்து ஆன்லைன்லையுமே வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சைஸில் தேங்காய் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா. அதிலே தோல் நீக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்க்குறதுக்கு கொண்டைக்கடலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வறுத்தோ நம்ம பச்சையாவோ சாப்பிடலாம். இது மூலமாக ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயத்தோட ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளில் பல பேர் வந்து இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹேசல் நட்டில் ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உடம்போட கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் தேவையில்லாத காரணங்களுக்காக, அதாவது இப்போ சில பேருக்கு காரணமே இல்லாமல் உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாகும், அப்படி அதிகமாகிற பிரச்சனையை சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் குறையுதே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, அதாவது வைட்டமின் சத்துக்கள். இந்த ஹேசல் நட்டில் வைட்டமின் இ, தாது சத்துக்கள் ரெண்டுமே இருக்குது. இதனால் ஸ்கின்னுக்கும் முடி வளர்ச்சிக்கும் தேவைப்படக்கூடிய சத்துக்களும் டைரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளோட செரிமான பிரச்சனைகளெல்லாம் வந்து சரி செஞ்சு நம்மளோட வயிறில் வந்து எந்த வித பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

0: スポリス。
1: あった。
2: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
3: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
2: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
3: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
2: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
3: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
2: அது எப்படி பண்றது?
3: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
4: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியே விட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சேன். அது குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் கொஞ்சம் குழந்தைகளோட சிந்தனையை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதாவது அதில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூல் வேன், அதாவது குழந்தைங்க அந்த ஸ்கூல் வேனில் விளையாட்டை பண்ண ஒரு விஷயத்தினால மற்ற குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா வாகனங்கள்லையுமே வந்து இந்த தீப்பத்தினா அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து குழந்தைங்க விளையாட்டாக அமைக்கி பார்க்க மற்றவங்க மேலே அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால குழந்தைகளுக்கு வந்து கண் எரிச்சல், மூச்சு திணறல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த பள்ளி வாகனங்களில் அந்த சிலிண்டரை பயன்படுத்தாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்கூல் வேனில் கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த தீயணைப்பு சிலிண்டர்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது. இது வந்து கைகளுக்கு எட்டுறபடி வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அதை விட்டு கொஞ்சம் உயரமான இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே சமயம் சில பள்ளி வாகனங்களில் இந்த மாதிரியான அவசர வசதிகள் இல்லாமலும் இருக்கும். ஏன்னா சில வேனை வந்து வாடகைக்கு எடுத்தும் கான்ட்ராக்ட் படியும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான வாகனங்களில் இந்த பாதுகாப்பு வசதிகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சோதிக்க வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். இது பள்ளி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, கல்லூரி வாகனங்களுக்குமே வந்து பொருந்தும். இதில் வந்து ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த பாதுகாப்பு வசதிகளும் சரியாக இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதும் முக்கியம்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்மள சுத்தி இருக்க உயிரினங்களை நாம தானே பாதுகாக்கணும்.
1: அதுக்கு நாம சூப்பர் மேனா தான் மாறணும்.
2: அவ்வளவு பெருசா யோசிக்க வேணாம். இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை செஞ்சாலே போதும். அரசால தடை செய்யப்பட்ட வன உயிரினங்கள், அப்புறம் கடல் வாழ் உயிரினங்களை வேட்டையாடுறதோ, துன்புறுத்துறதோ, அதோட வாழ்விடங்களை அழிக்கிறதோ, வீட்டுல வளர்க்கிறதோ தண்டனைக்குரிய குற்றம். இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது தெரிஞ்சா கால் பண்ணுங்க 045-67-23-00-24. வாட்ஸ்அப் பண்ணுங்க 944-53-24-153. டோல் ஃப்ரீ 1-800-599-799. ரொம்ப முக்கியமான விஷயம், கம்ப்ளைண்ட் பண்றவங்க தகவல்கள் பாதுகாக்கப்படும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இங்க வாழுற எல்லா உயிரினங்களுக்காகவும் தான். அதை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு.
3: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் தமிழ்நாடு வன மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு, ராமநாதபுரம் மண்டலம் மற்றும் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்ப நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ. கடல் துறையில் நமக்கு தெரிஞ்ச இந்த நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகளை தவிர்த்து நிறைய வகையான படிப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து டெக் கேடட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலை வழி நடத்துறது, பாதுகாப்பு பணிகளுக்கான பயிற்சி தரக்கூடிய ஒரு கடற்துறை படிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஆரம்ப நிலை பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து 1 வருஷம் டிப்ளமோ, அதாவது நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பையும் தொடர்ந்து அது கூடவே 2 வருஷத்துக்கும் மேலான கப்பல் பயிற்சிகளுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 12th இயற்பியல் வேதியியல் அது கூடவே வந்து கணிதம் படிச்சிருந்து அதில் 60% மதிப்பெண்களோடு இருக்கிறது அப்படிங்கிற ரொம்பவே முக்கியம் சொல்றாங்க. அடுத்ததா வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 17 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். இதுக்கு வந்து வயசு தகுதி, படிப்பு தகுதி இதெல்லாம் தாண்டி உடல் தகுதி அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியம். அதாவது கண் பார்வையில 6க்கு 6 மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணுமா. இந்த பார்வையில பிரச்சனை இல்லாதபடி ஆரோக்கியமான உடல் நலத்தோட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தகுதியா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், அதாவது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி, அவங்க நடத்தக்கூடிய சிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவு தேர்விலையுமே வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூலாக இருக்குது. ஆனால் நம்ம படித்து முடித்த பின்னாடி என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய அதிகாரிகள், அதாவது 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், ஷிப் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர் பதவிகளுக்கும் போக வாய்ப்பு இருக்கான். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் சில அகாடமி மூலமாகவும் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கலாமா. இந்த கோர்ஸ் படித்து முடித்ததும் நேவி ஷிப்லையும் சரி, க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள்லையுமே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரம்ப கால அடிப்படை பயிற்சியாக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. வீட்டு வேலைகளா செய்யக்கூடிய விஷயங்களை சில நாடுகள்ல வந்து விளையாட்டா விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதாவது எக்ஸ்ட்ரீம் அயனிங், இதோட பேர்லயே இந்த விளையாட்டு என்ன அப்படிங்கறத நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்கலாம். ஆமாங்க, இது ஒரு அயன் பண்ணக்கூடிய கேம் தான். கேட்கறதுக்கு வித்தியாசமாகவும் சாகச விளையாட்டுகளில் ஒன்றாகவும் இருக்குது. ஆனால் ஆடைகளை அயன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண இடங்களில் செய்யாமல் மலை உச்சிகள், அப்புறம் கடலுக்கு அடியில், பனிப்பகுதிகளில், பாறை பகுதிகளில் அப்படின்னு ஆபத்தான இடங்களில் செய்வாங்களாம். அதனாலேயே இதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1997 இங்கிலாந்து நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான பொழுதுபோக்காக இருக்கிறத தாண்டி உலக நாடுகளோட ஒரு கவனத்தை ஈர்க்கிற விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த விளையாட்டுகள்னால நிறைய விதமான உலக சாதனைகளுக்கான முயற்சிகளும் நடந்திருக்கு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையான விளையாட்டாக இருந்தாலும் ஆபத்தான விளையாட்டுகளில் ஒன்றாகவும் இருக்குது. அதாவது உயரமான பகுதிகளில் இருந்து நம்ம கீழே விழுகிறது, தண்ணிக்குள்ள மூழ்கிறது, உடல் காயங்கள், ஏன் உயிருக்கு கூட ஆபத்தான விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த விளையாட்டுகளில் ஒரு அறிவுரை கூட சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் அயனிங் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான விளையாட்டுனால அதை யாரும் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னும், அனுமதி அப்புறம் பாதுகாப்பு இருக்கக்கூடிய விளையாட்டுகளை மட்டும்தான் தேர்வு செய்யணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் கற்பனை திறன் கூட ரொம்பவே முக்கியம்தான். அதாவது இந்த தனித்துவமான இடங்களை தேர்வு செய்கிறதுல தொடங்கி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய திறமை, ப்ரெசன்டேஷன், அப்புறம் வந்து ஃபோட்டோ, புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட உயிருக்கு ஆபத்து வர விதமாக பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். கூடவே வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமிங் அவங்க கொடுப்பாங்களாம், அந்த டைமிங்குள்ளே தான் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸுமே இருக்குது. இந்த ஒரு விளையாட்டை பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ஓட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ. பொதுவாக நம்மளில் பல பேருக்கு இந்த அரசியல் பற்றின தகவல்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் தெரியும். முக்கியமான தகவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் யார், குடியரசுத் தலைவர் யார், சொல்லப்போனால் வந்து கல்வித்துறை அமைச்சர் யார், எம்எல்ஏ யார் அப்படின்னு வேணால் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அதை தவிர நம்மளும் சரி குழந்தைகளும் சரி அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர வந்து அரசாங்கத்தில் நிறைய பதவிகளும் அந்த பதவிகளுக்குன்னு நிறைய பொறுப்புகளும் இருக்குது. உதாரணத்துக்கு மத்திய அமைச்சரவை, மாநில அமைச்சரவை, பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, நிதித்துறை, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இதை தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளூர்ல பார்த்தோம் அப்படின்னா நகரங்கள்ல மேயர், பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம். இந்த பதவியில யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட ரொம்பவே முக்கியம் அவங்களோட பணிகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது. குழந்தைகளும் ஒரு நல்ல குடிமகனாக உருவாகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான அரசியல் பற்றின விழிப்புணர்வுகளும் அவசியம். இப்போ வந்து குழந்தைகளுக்கே பள்ளிகளில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுற கருத்துக்களை உள்வாங்க முயற்சி செய்யணும். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடக்கூடாது. அதே சமயம் குழந்தைகளை கட்டாயப்படுத்தி தேர்தல் அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்குது. ஆனால் குழந்தைகளோட விருப்பப்படி அவங்க குழந்தைகள் சங்கம், பள்ளி மாணவர் குழு மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக கலந்துக்க வைக்கணுமாமா. அது மாதிரி குழந்தைகளோட விருப்பப்படி இந்த குழந்தைகள் சங்கம், பள்ளி மாணவர் குழு இந்த மாதிரியான அமைப்புகளில் கலந்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே அவங்களோட அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடக்கிற பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வியில சந்தேகங்களை தீர்க்கிறது, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் அனுப்புறது, இதெல்லாம் தவிர ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம், அதாவது குழந்தைகளோட பேச்சை கேட்கறது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, ஹாப்பியா இருந்தா உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம், சோகமா இருந்தா ஏன் சோகமா இருக்க, இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா எல்லா பெற்றோர்களுமே கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே சில வீடுகளில் வந்து குழந்தைங்க வந்ததும் அதை பண்ணு இதை பண்ணு, டியூஷனுக்கு கிளம்பு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலயே நிறைய குழந்தைங்க அம்மா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையுமே இருக்காங்களாம். இதனால பெற்றோர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சு அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்றதுல ஒரு சின்ன தயக்கம், அப்புறம் மறைக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இருக்கு. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து தப்பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பெற்றோர்கள் அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், இனிமே அதை பண்ணாம இருக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையா குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க பண்ண தவறுகளை தொடர்ந்து சொல்லி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி காட்டுறது குழந்தைகளோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக குழந்தைகளோட பேச்சை பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கும் பொழுது குழந்தைங்க அவங்களோட மனபாரத்தை இறக்குன மாதிரியும் இருக்கும், பெற்றோர்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கம் அதே சமயம் குழந்தையோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகி குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தகவலோட இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திபோன். நம்மளுடைய நெய்தல் பகுதியில, குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா, April 15 மீன்பிடி தடை காலம் அறிவிச்சிருவாங்க. தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே அந்த நேரத்துல நாட்டு படகுகள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்றது அரசுடைய அறிவுறுத்தல். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, மீன்களுடைய இனப்பெருக்க காலம், அதே நேரத்துல கடலுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மீன்பிடி தடை காலம் அப்படின்றது அறிவிக்கப்படுது. கடைசியா மீன்பிடி தடை காலம் 62 முடிஞ்சதுக்கு அப்புறம் June 15 எல்லாருமே கடலுக்கு போயிருவாங்க. June 15 பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடல் பகுதிகள் மட்டும் இல்லாமல் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான திருவிழா கோலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், அன்னைக்கு முதல் கடலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் மீன்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராமேஸ்வரம் பகுதிகளில் அதிகமாக மீன் பாடு அப்படின்றது முதல் கடல்லிருந்தே வரல. இந்த நேரத்தில் நம்மளுக்கு இங்கேருந்து மீன்களை வெளியூருக்கு அனுப்பக்கூடிய வியாபாரிகள் அவங்களுடைய கஷ்டம்லாம் என்னென்ன, நினச்ச மீன் வந்துதா, அவங்களுடைய கஸ்டமரை அவங்களால திருப்திப்படுத்த முடிஞ்சுதா அப்படின்றது தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
4: சுமதி சுமதி
3: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமஹ பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே.
5: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பா.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027 99000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம் தம்பி, என்னோட பேர் பாண்டி, பாம்பன் தான். பாலடிக்கிறேன்.
2: பார்த்தோம்னா நம்மளுக்கு பாடுகளே சுத்தமாக இல்லை. ஒரு வியாபாரியாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களில் சிரமப்பட்டீங்க? உங்களுக்கு உங்ககிட்ட வியாபாரம் பார்க்குற உங்களோட கஸ்டமர் என்னென்ன விஷயங்களில் வந்து உங்ககிட்ட அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாடு இல்லாத ஒரு விஷயம், ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
3: போட்டு கட்டில் போட்டுற போது ரேட்டு, எல்லா மீனுமே ரேட்டு கூடி இருந்துச்சு. சரி, கடலில் போனால் மீன் வறுத்து அதிகமாக வரும், இந்த ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், நம்ம கஸ்டமர்ஸுக்குமே வெரைட்டிஸாக மீன் கொடுக்கலாம், அவங்க ப்ரைஸ் லோ ப்ரைஸில் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட மக்களோட மனநிலையுமே அப்படி என்னவா இருக்குன்னா, சரி போட்டு போயிடுச்சு, மீன் கம்மியாக கிடைக்கும், ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மீன் அதிகமாக வந்தால் தான் ரேட்டு கம்மியாகும், கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சீசன் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவில், அதாவது கடலில் போனவங்களுக்குமே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி பாடும் வரல, அதாவது மீன் பாடு வரல. நம்மளுமே வியாபாரம் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம்ல, இங்கே உள்ள மீன் வரும், சீப்பாக இருக்கும், சரி நம்மளும் சீப்பாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி, அது மாதிரியுமே ஒன்றும் அமையலை. ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ராபேக் தான் அது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, இங்கே வந்தது ஒன்றா இருந்துச்சு. அதே மாதிரியுமே ரேட்டு காஸ்ட் குறையும் நினச்சோம், குறையலை. மீனோட வரத்து அதிகமாக இருக்கும் பார்த்தா அதுவும் இல்லை. இன்னொன்று, நம்மளுக்கு இன்னுமே அந்த கிளைமேட்டே இன்னுமே நம்மளுக்கு செட் ஆகலை. இந்த சீசனில் இந்த காற்று தான் அடிக்கும் அப்படின்னு நினச்சி தொழில் போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி பாடு வரும். இது இப்போ என்ன காற்று அடிக்குது, கடலுக்கு போகிறாங்க, என்ன இப்போ காற்று அடிக்குது, என்ன பண்ணுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. அவங்க நினச்சி ஒரு தொழில் போகிறாங்க, ஆனால் ரொம்ப இதோட தான் வர்றாங்க. ஏன்னா அவங்க மீன் பிடிச்சதுனால தானே நம்ம வியாபாரம் பண்ண முடியும், நம்ம கஸ்டமருக்கு நம்ம மீன் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நம்மளுமே கொஞ்சம் இதனால் கஸ்டமர் கேட்குற மீன் நம்ம கொடுக்க முடியல. என்ன மீன் வருதோ அந்த மீனுக்கு வேணால் நம்ம ஆர்டர் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ கஸ்டமர் எங்களுக்கு ப்ராம்பட் வேணும், சின்ன சால்மன் வேணும், இறால் வேணும், நண்டு வேணும் இருக்காங்க. ஆனால் ரேட்டு காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை கொடுத்துடலாம், இது பண்ணலாம். இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி மீன் வரல, மீன் அரைவலுமே கம்மியாக இருக்குது. அதனால் ப்ரைஸுமே கூட இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த இந்த கோட்டிங்கில் தான் கொடுக்க முடியும், இந்த ப்ரைஸ் தான் மார்ஜின் பண்ணியிருப்போம், அதுக்குள்ள தான் ஏன்னா அவங்க கொடுக்க முடியும், அது கொடுக்க முடியல. ரொம்ப சங்கடமாக தெரியுது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது.
2: ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு இப்போ சீலா மீன் எனக்கு 10 கிலோ வேணும், இல்லைங்க என்கிட்ட 5 கிலோ தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓகே 5 கிலோ இருக்குது இல்லை பரவாயில்லன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரேட் அப்படின்ற வரும்போது அவங்களுக்கு அதில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும். அந்த ரேட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 10 கிலோ

0: அஞ்சு கிலோ சரி ஓகே, ஆனால் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இப்போ ரேட்டு கம்மியாக இருந்தனால தான் 10 கிலோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லும்போது 5 கிலோ தான் கிடைக்குது. சரி 5 கிலோமேனால ஏன்னா ரேட்டு கம்மியாக இருந்தால் குவாலிட்டி குவாலிட்டி அதிகமாக எடுப்பாங்க, அந்த அதிகமாக சேல்ஸ் அதிகமாக நடக்கும். இப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது குவாண்டிட்டி கம்மியாக எடுப்பாங்க, ஓரளவு கஸ்டமர் இந்த வாங்குவாங்க அப்படின்ற தெரிஞ்சால் மட்டும்தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம்லாம் 5 கிலோமே எடுக்க மாட்டாங்க, சும்மா கடையில் மீன் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் பேருக்குனா மட்டும் 2 கிலோ 1 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க.
0: உங்களுக்கு வருஷம் வருஷம் வர்றதில் எந்த மீன் இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வரத்தாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
1: வருஷம் வருஷம் நம்ம மீனோட நண்டு இறால் ரொம்ப அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஏன்னா அந்த நண்டு இறாலுமே இந்த வருஷம் ரொம்ப கம்மியாயிருச்சு, மீனுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எதிர போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அது மாதிரி இது எல்லாமே ரொம்ப இதாக தெரியுது.
0: ரொம்ப நன்றி ஏன்னா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
1: நன்றிப்பா.
0: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.
2: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
3: அக்கா மேலையா பாடி ஏன் கப்ப கழஞ்ச?

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
6: என்னோட பேர் ஜேம்ஸ். நான் வந்து பாமன்ல யாரும் பார்த்துக்கிறேன், பாலத்து கீழே இருந்து பேசுறோம்.
5: சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா அதிகமா பாடுகள் இல்லை எந்த படகுலையுமே. அது வடக்கு பகுதியா இருந்தாலும் சரி, தெற்கு பகுதியா இருந்தாலும் சரி, இப்ப பிரதானமா நம்மளோட பகுதியில வந்து ஒரு மீன் விற்பனை அப்படின்றது வியாபாரம் தான், குறிப்பா பெட்டி வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம வெளியூர்ல கேட்கிற மீன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வியாபார ரீதியா இது எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துது?
6: அதாவது எப்பவுமே வந்து ஒரு வியாபாரத்தில் அவங்க கேட்குற பொருளை கொடுக்கறது மட்டும்தான் வந்து வியாபாரம், நம்ம வச்சிருக்கிற பொருளை விற்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே தடை காலத்துக்கு முன்னாடி வந்து ஓரளவு மீனுடைய ரேட் இருந்துச்சு, தடை காலத்தில் ரொம்ப கூடுச்சு. தடை காலம் முடிஞ்ச பின்னாடி மீன் வந்து வரவு கூட வரும், விலை குறையும் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் போதுமான மீன்பாடு இல்லாததுனால தடை காலத்தில் என்ன அளவு ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டு அதில் கூட தான் ஓடுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எதிர்பார்த்த தொழில் அமைப்பு தொழில் இல்லை. ரெண்டாவது, கடலில் சில மாற்றங்கள், அதனால் மீன் வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. மீன் வரத்து குறைஞ்ச காரணத்தினால வந்து விலையினுடைய ஏற்றம் ரொம்ப கூட இருக்குது. மோசமான மீன்களையே வந்து நாங்கள் வந்து விலை கூட வச்சு எடுத்து எங்களுடைய வியாபார பிரதிநிதிகளுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை வாங்கிட்டு அவங்க யாரும் திருப்தியாக வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லை, என்னென்ன மோசமான மீன் அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து நாங்கள் வந்து 50,000 அனுப்பினா எங்களுக்கு 30,000 தான் போடுறாங்க. இதுகளையும் தாண்டி நாங்கள் வியாபாரம் பார்க்குறதுல வந்து பெரிய ஒரு பின்னடைவை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது காரணம் மீன் வரத்து குறைவு, விலை ஏற்றம், இதுதான் வந்து பெரிய பிரதான காரணமாக இருக்குது. இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன பண்ணணும்னா, பாடுவதை தான் எங்களால் பண்ண முடியும்.
5: நம்மளுக்கு எப்பயுமே யூஸ்வலாக, அதாவது எப்பயுமே ஜூன் 15ஆம் தேதி தொடங்கிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் மீன் வரத்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஏன்னா அப்போ தான் முத முதல்ல கடலுக்கு போயிருக்காங்க, அப்போ வந்து மீன் வரத்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து எதனால பாடு வந்து அவ்வளோவா வரலன்னு நினைக்கிறீங்க?
6: மீன் உற்பத்தி இனப்பெருக்கத்துக்காக உற்பத்திக்காக தான் நம்ம வந்து தடை போடுறோம். நம்ம ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து சில உண்மைகளை வந்து கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு. புது வெளியில் நம்ம பயணிக்கும் போது அதை நம்ம சொல்லித்தான் இருக்குது. ஏன்னா தடை காலத்தில் வந்து மீன்களை பிடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம், அதாவது இந்த பொடி மீன்களெல்லாம் பிடிக்காமல் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் வந்து இங்கே தொழிலமைப்பு அப்படி இல்லை, அந்த தொழில்முறையினால வந்து மீனோட உற்பத்தி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து கேரளாவில் இல்லை, கேரளாங்கிறது வந்து ஒரு ஆளுடல் பகுதி. நம்ம ராமேஸ்வரத்திலேருந்து கோடியாக கரைக்குள்ள பகுதி வந்து ஆழம் கம்மியான பகுதி, இங்கே வந்து அந்த மாதிரி மீன் வளர்த்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு பிரதான காரணத்தினால இது உற்பத்தியை செய்யக்கூடிய இடம், இங்கே வந்து மீன் இல்லாமல் போகும்போது நமக்கு நிறைய பாதிப்பு வரும்.
5: ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. இனிமேல் வரக்கூடிய காலம் இதிலெல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்புவோம், கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படலாம். ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: மகிழ்ச்சி பா, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே,
5: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபு.

0: அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பின்னாடி கூடும் தொழில் வரும் நம்பிக்கையில அவங்களும் தொழிலுக்கு போனாங்க. இருந்தாலும் அதே ஏமாற்றம் தான் வந்துச்சு. தொழிலில் ஒன்றும் அந்தளவு சிறப்பாக நடக்கலை. லாஸுக்கு மேலே லாஸ் தான் வந்த ஆரம்பிச்சிச்சு. அவங்க வளமும் குறைஞ்சிச்சு, எங்கள் வளமும் குறைஞ்சிச்சு. அவங்க கேட்குற அவங்க பிடிச்சிட்டு வர்ற குவான்டிட்டி எங்களால் கொடுக்க முடியலை. கேட்குற ஆட்களுக்கு எங்களால் அந்த ரேஞ்சுக்கும் கொடுக்க முடியலை. இப்போ எப்படின்னா ஒரு 100 கிலோ எதிர்பார்க்குற ஒரு மீன் ஐட்டம் நிறையா வெரைட்டி வர்ற மீன்களில் வெரைட்டியே கம்மியாகும் போது எங்கள் வியாபாரம் ரொம்ப தடை.

0: ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 5-5 கிலோ வெரைட்டியாக கொடுத்தா தான் மார்க்கெட்டுக்கு செட் ஆகும். விற்கிறவங்களுக்கு எல்லா மீன் இருக்கணும், கலப்பாக இருக்கணும். அப்போ ஒரே வெரைட்டியாக தான் இப்போ வருது. மோஸ்ட்லி பாடு ரொம்ப கம்மி வர்றது. ஏதோ இப்போ வர்றது கிளாத்தி வருது, முண்டக்கண்ணி தான் வருது. சின்ன சின்ன ஐட்டங்கள் வருது. பருவட்டு மீன் எதுவும் அதிகமாக வர்ற மாதிரி இல்லை. அதனால் வளமும் கம்மி, நினச்ச மாதிரி வியாபாரமும் இல்லை. அதனால் எங்களுக்கு வளம் கம்மி தான்.
1: ரேட்டு வந்து இந்த டைமில் எப்பயுமே நம்மளுக்கு அதிகமாகிடும். அது எப்பயுமேன்றதை விட பாடு இல்லை, நம்மளுக்கு மீன் வரத்து குறைவாக இருக்குன்னா ரேட்டு நம்மளுக்கு அதிகமாகிடும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த வரக்கூடிய மீனோடைய அளவில் வந்து அவங்களுக்கு ஓகே சரி கிடைக்குதே அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறலாம். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து அந்த ரேட்டை யோசிப்பாங்க. அப்போ அந்த ரேட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியலைன்றது ஒரு வியாபாரியாக உங்களுக்கு எவ்வளோ ட்ராபேக்?
0: வியாபாரத்தில் இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு ரேட் அளவெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரேட்டு கம்மியாகலாம் போல, ரேட்டு டாப்பில் தான் போகுது. எல்லா ஊர் மார்க்கெட்டை விட ரேட்டு டாப்பில் போடுது. பட் குவாலிட்டி கம்மி, குவான்டிட்டி கம்மி. குவான்டிட்டி அதிகமாக இருக்க இருக்க தான் ரேட்டு குறையும். குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கூடும். எல்லாத்துக்கும் அது இருக்காகும். புடவைய எந்த பொருளாக இருக்கட்டும், குவான்டிட்டி கூடுச்சுன்னா பொருள் கம்மியாக ரேட்டு கம்மியாகும். குவான்டிட்டி கம்மியானால் ரேட்டு கூட வரும். இப்போ எந்த மீனுக்குமே ரேட்டு கம்மியாகலாம் இல்லை, தாறுமாறான ரேட்டு இருக்குது. எல்லா ஊரை விட இங்கே ரேட்டு கூட இருக்குது. ஆனால் நினச்ச சரக்கு வரலை, அவ்வளோதான். வரத்து கம்மி, ரேட்டு கூட. இப்போ வண்டிக்காரங்களே இங்கே வந்து எடுக்கிறவங்களே ரேட்டு கூட வச்சு தான் எடுக்காங்க. அங்கே விற்கிற ரேட்டை வச்சு தான் இங்கே எடுக்கிறாங்க. ஏன்னா எடுத்தாகணும், லோடுக்கு கொண்டு போகணும். அந்த செலவு, பெட்ரோல் செலவு, ஆள் செலவு எல்லாத்துக்கும் ஈக்குவல் கட்டினா லாஸ் தான் வரும். முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு போய் முயற்சி பண்ணி பார்ப்போம், வந்தால் லாபம், வரலைன்னா முடிஞ்சிச்சு. என்ன செய்ய, தொழில் பார்த்து தானே ஆகணும். அந்த லெவலில் ஓடிக்கிறதுனால வியாபாரம் ஓடுது. இந்த ரேட்டால் மட்டும்தான் இன்றைய தொழில் நடக்கு. இல்லைன்னா முழுக்கு போட்டுட்டு சுத்தமாக இன்னும் 2 மாதம் ஸ்டேக்கு போட்டு வீட்டில் தூங்கலாம். அப்படி தான் தொழில் நடக்கு.
1: ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாருமே நம்புவோம். ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திமோன். நெய்தல் திணை சங்க இலக்கியத்துல இடம்பெற்றுள்ள ஐந்திணைகள்ல ஒண்ணுதான் நெய்தல் திணை. இது எதை குறிக்குது அப்படின்னா, கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்றத குறிக்குது. கடலும் கடல் சார்ந்த இடமும்னா முக்கிய தொழில் என்னவா இருக்கும்? ஒண்ணு மீன்பிடி தொழிலா இருக்கும், இன்னொன்னு உப்பு உற்பத்தியா இருக்கும். இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு தொழில்களுமே உலகத்துல ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. மீன்பிடி தொழில் பல மாற்றங்களை சந்திச்சு இன்னைக்கு இந்தியா கடல் உணவு உற்பத்தியில 3rd இடத்துல இருக்குது உலகத்துல. அதே போல உப்பு உற்பத்தியிலையும் 3rd இடத்துல இருக்குது. ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மீன்பிடி தொழில் நலிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் மாற்றங்களா இருக்கலாம், நவீனமானதா இருக்கலாம், அதிக மீன்பிடித்தலா இருக்கலாம், காலநிலை மாற்றமா இருக்கலாம், இப்படி நிறைய காரணங்கள் மீன் வளம் குறையிறதுக்கு காரணமா இருக்குது. மீன் வளம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மீன்பிடி தொழிலும் நலிவடைஞ்சுதானே போகும். சரி, கடலை பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் முறைய பத்தியும் ஒரு சிறந்த வியாபார யுக்திய பத்தியும் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில்

0: நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
1: தற்போது ராமநாதபுரம் கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்க கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகுற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாலை சுத்தி தலைகீழ தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுட்ட இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பெண்கள் நிறைய பேர் தெருக்கல்ல வந்து மீன் வியாபாரம் செய்யறத நமக்கு தெரியும். அதுல ஒரு பெண்மணியை பத்தின கதை தான் இது. யார் அவங்க? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மஞ்சு, இவங்களுக்கு வயசு 33. டெய்லியும் நம்மளுடைய போட்டியார்டு கடற்கரைக்கு போனீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து மீன்களை எடுத்துட்டு போய் அதை சந்தைகள்லையா இருக்கட்டும் இல்லைன்னா தெருக்கல்லையா இருக்கட்டும் போய் வியாபாரம் பண்றதுக்காக எடுத்துட்டு போவாங்க. அதே போல ஒரு பெண்மணி தான் மஞ்சுவும். இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் கடற்கரைக்கு போய் மீன்களையும் கடற்காய்களையும் எடுத்துட்டு போய் விற்பனை செய்வாங்களாம். இவங்க அந்த நேரங்களில் தெருக்கல்ல போய் தான் மீன்கள் விற்பனை பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சில வாடிக்கையாளர்கள் இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாக இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வாடிக்கையாளர் சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணி எங்களுக்கெல்லாம் மீன் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மஞ்சுவுக்கு வந்து இது ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கு. மஞ்சு ஒரு பட்டப்படிப்பு படித்த ஒரு மேதை. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி அதுல தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிருக்காங்க. டெய்லியும் என்னென்ன மீன் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் அதோடைய விலையையும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவாங்க. அப்புறம் எனக்கு இவ்வளவு வேணும், என்னோட வீட்டுக்கு இந்த சீலா வேணும், என்னோட வீட்டுக்கு மாவுளா வேணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த குரூப்லயே வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்றதே சொல்லுங்கன்றத அந்த குரூப்லயே போடுவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சு போய் விற்பனை பண்ணுவாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சு 500 வீடுகளுக்கு தெருக்கல்ல போய் மீன் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் மூலமா. நம்மளோட பகுதிகளையும் கூட இதை நான் பார்த்திருக்கேன். எப்படி அப்படின்னா, நம்மளோட பகுதியில இருந்து பெட்டிகள்ல மீன் வியாபாரம் செய்யறாங்க. அந்த மாதிரி பெட்டிகள்ல மீன் வியாபாரம் செய்யும் பொழுது அதற்கான மீன் விலையையும் எவ்வளவு மீன் வேணும் அப்படின்றதையும் வாட்ஸ்அப் மூலமா தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளம் அப்படின்றது நம்மளுடைய மீன் வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரிய அசைக்க முடியாத புள்ளியாகவும் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அதே போல இன்னும் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் நிறைய வியாபாரம் செஞ்சு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் முன்னேறிட்டே தான் இருக்காங்க. அதனால நீங்களும் இது வரைக்கும் இதை செய்யல, நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இல்லப்பா, இல்லை எனக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியலப்பா அப்படின்னா, கண்டிப்பா இதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு நம்மளோட மீன்வளத்துறை மூலமாவே மார்க்கெட்டிங் அப்படின்ற பேர்ல வந்து இந்த வாட்டி பயிற்சிகள் சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. அதனால அதுல போய் கலந்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சு ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: தி ஹம்பேக் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய மீன் இனம். இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். கடலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போக இருட்டு அப்படின்றது குடிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்களே தெரியாது, அழுத்தம் அதிகமா இருக்கும். அந்த இடங்கள்ல இறை அப்படின்றது மீனினங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த ஹம்பேக் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைக்கு மேல ஒரு லைட்டை கட்டியிருக்கும். அந்த லைட் என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே இறைகளை தன் பக்கமா இழுக்கும். அதுக்கப்புறமா இறை ரொம்ப பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது பிடிச்சு அதை சாப்பிட்டோம். இதுதான் ஹம்பேக் ஆங்கிலர் ஃபிஷ்ஷோடைய பழக்க வழக்கம். இதே போல ஒரு தொழில் முறை தான் விளக்குகளை வச்சு மீன் பிடிக்கிறது, அதாவது லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறது அப்படின்னு நம்மளோட பகுதிகளில் சொல்லுவாங்க. இது நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தொழில் முறையா இருந்தது. ஆனால் நம்மளோட இந்தியாவில் இதை 2017 மத்திய மாநில அரசுகள் தடை செஞ்சிட்டாங்க பிடிக்கிறதுக்கு. காரணம், இது மூலமாக மீன்கள் ஏமாந்து போகும், கடல் வளம் ரொம்ப பாதிக்கப்படும். விலக்குகளை அதிகமாக கடலுக்குள்ளே இறக்கும் பொழுது அதை இறைன்னு நினச்சி நம்பி அது மூலமாக மீன்கள் நிறைய குழப்பமடைஞ்சு அதுக்கப்புறமா அந்த குழப்பமடைஞ்ச மீன்களை நம்ம பிடிப்போம். இதுதான் இந்த விளக்கு வச்சு மீன் பிடிக்கிறது, அதாவது லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய மாநிலங்களில் எல்இடியாக மாறினதுனால நம்மளுடைய மத்திய அரசு இதை தடை செஞ்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா சிறிய மீனினங்களை பிடிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இந்த சிறிய மீனினங்களை பிடிக்கிறது கடல் வளத்தை ரொம்ப பாதிக்குது அப்படின்றதுக்காகவும் மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா லைட்டு வச்சு மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட பகுதிகளில் இது இல்லைனாலும் கூட நிறைய இடங்களில் இந்த லைட்டு வச்சு மீன் பிடிக்கிறது இருக்குது. அதனால அதுவும் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடல் வளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல

0: கடலோசை எஃப்எம் 90.4
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ஊளி மீன், இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மீன். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த கட்டிகள் உருவாகாம தடுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதே போல இதுல புரோட்டீன் அதிகமா இருக்குது. தசை வளர்ச்சிகளுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் டி, விட்டமின் B12, ஒமேகா 3 இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. குறைந்த அளவு கலோரியை கொண்டதுனால இது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கிடைக்கிற நேரத்தில் ஊளி மீன்களை தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பிடிக்கக்கூடிய மீன்களை பாதுகாப்பானதாகவும் அதே நேரத்தில் கடல் வளத்தை பாதிக்காத வகையிலும் பிடிச்சு அதை நல்ல முறையில் எப்பயுமே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடின உழைப்பு இல்லாமல் புத்திசாலித்தனமான உழைப்பு மூலமாக நம்மளுடைய தொழிலை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல் அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஓடி ஆடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு G.A. Prabha எழுதின ஊற்று. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? அப்பா இன்னும் வரலடா அப்படின்னு சந்துரு கிட்ட சொன்னபடியே அவங்க அம்மா வாசல்லையே நின்னுட்டு இருந்தாங்க. சந்துரு வீட்டு வாசல்ல தன்னோட 2-வீலரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வர அவங்க அம்மா அவரு பின்னாடியே வந்தாங்க. அவங்க அம்மாவோட முகத்தை வச்சே இன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருந்ததே இல்லை. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சந்துருவ வாசல்லையே நிக்க வச்சு சந்துரு அப்பா மேல இருக்கிற குற்ற பத்திரிக்கை எல்லாத்தையும் அவங்க அம்மா ஒண்ணு விடாம படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா பேசினதுக்கு அப்புறம் சந்துருக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வரும். எங்க தன்னோட பையன் தன்னை கோபத்துல நல்லா திட்டிருவானோ நினைச்சு அவங்க அப்பா ரூம்குள்ளேயே பதுங்கி இருப்பாரு, இல்லனா எங்கேயாச்சும் வெளியில போயிருவாரு. அவருக்கு 70 வயசு கிட்ட ஆச்சு. வெளியில போய் கீழே எதுவும் விழுந்துடாதீங்கப்பான்னு சந்துரு அவங்க அப்பா கிட்ட சொல்லாத நாளே இல்ல. சந்துருவோட பேச்சுக்கு மட்டும்தான் அவங்க அப்பா கட்டுப்படுவாரு. அதுக்கு முக்கியமான காரணம் சந்துருவோட சம்பாத்தியத்துல தான் குடும்பமே நடந்துட்டு இருக்கு. அதை விட சந்துருவோட அப்பா அங்கேயும் இங்கேயும் வாங்கி வைக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் சந்துரு தான் கட்டுவார். தினம் தினம் சந்துருவோட அம்மாக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஏதாச்சும் குற்றங்கள் கண்ணுல பட்டபடி இருக்கும். சகிச்சுட்டு போகக்கூடிய குணம் சந்துருவோட அம்மாக்கு இல்ல. அவங்களும் 40 வருஷமா எப்படியோ அடங்கி இருந்துட்டாங்க. சந்துரு தலையெடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்க அம்மாவால நிம்மதியாவே இருக்க முடிஞ்சது. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபா இதே நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.
3: என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில்.
3: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயுப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயுப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
8: அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். சந்துருவோட பேரை சொல்லியே தன்னோட வீட்டுக்காரர லலிதாமா மிரட்டி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வழக்கம் போல பையன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரவும் லலிதாமா அவங்க வீட்டுக்காரர் பண்ண எல்லா அலப்பறைகளையும் ஒன்னு விடாம சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெளியில எங்கெல்லாம் போனாரு, யார்கிட்ட கடன் வாங்கினாரு, என்ன பண்ணாரு, என்ன பிரச்சனை பண்ணாரு, அப்படி இப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட தலையை மட்டும் மெல்ல ஆட்டிட்டு சந்துரு அவங்க மனைவி கிட்ட தான் போனாரு. மீனா, அப்பா எங்க? அம்மா சொல்றத பார்த்தா இன்னைக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போலயே. ஒன்னும் ஆகலங்க, மாமா காலையில வெளியில போனவர் தான். அங்க இருக்கிற ஒரு காஃபி கடையில 2 வடையும் போண்டாவும் சாப்பிட்டிருக்காரு. அதுக்கு காசே கொடுக்காம நேர வீட்டுக்கு வந்தாரு. அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசும்போது சரியான சண்டை ஆயிடுச்சு. ஏன், எதனால சண்டையாச்சு? அப்பா எதுவும் காசு கேட்டாரா? இல்லங்க, அவர் அமைதியா வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் பக்கத்து வீட்டு மாமா இருக்காருல்ல, அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது எதுக்குங்க இப்படி வெளியில போய் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அத்தை திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மாமாவும் பதிலுக்கு பேச பிரச்சனை சண்டையா முத்திருச்சு. ஐயோ, அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல பாத்தியா? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் சாப்பிடுறாரு. இதனால என்ன, கடன் வச்சா நான் தானே கட்ட போறேன். அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருடா, என்ன எனக்கு தெரியாம கமிட்டி போடுறீங்களா? நான் ஒன்னும் அந்த மனுஷன் மேல பாசம் இல்லாம சண்டை போடல. என்ன ஒத்துக்காதே, ஏன் இப்படி அடிக்கடி எண்ணெயில பொறிச்ச பலகாரத்தை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு அக்கறையில தான் பேசினேன். கடன் வச்சு சாப்பிடுறது நல்லதாடா? அது உடம்புல முதல்ல ஒட்டுமா? ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல, அந்த தெருவில் இருக்கிற எல்லா கடையிலயும் கணக்கு வச்சுட்டு வந்துடுறாரு. நாளைக்கு நாளா அந்த தெருவை கடந்து போனோம். பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்து கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா என்ன? மா விடுமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. போக போக அவருக்கே புரிஞ்சிருமா. ஒவ்வொரு முறையும் உன்னோட பேச்சை கேட்டு நான் அப்பாவை திட்டாத நாள் இல்லை. அவர் தலை குனிஞ்சு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறதும் வாடிக்கையான விஷயமா இருந்துச்சு. அப்பாவும் சாமானியப்பட்டவர் இல்லம்மா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவரோட நிலைமைய புரிஞ்சுக்கணும்ல, சும்மா சும்மா அவரோட மனசை காயப்படுத்த கூடாதுல்ல அப்படின்னு சந்துரு சொல்லும் போது லலிதாமா அமைதியா அவங்க பையனையே பார்த்தாங்க. அவங்களோட கண்ணுல கோபம் கொந்தளிச்சுச்சு. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஊற்று சிறுகதைய கடல் ஓசை FM 90.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள், அலைபாயுதே நிகழ்ச்சியில ஊற்ற சிறுகதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பேசுவடா, நல்லா பேசுவ. ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா என்ன படுத்தின பாடு இப்ப வரைக்கும் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு புழு போல என்ன மதிச்சாரு. நேரத்துக்கு சாப்பாடு வரலன்னா பாத்திரங்கள்லாம் பறக்கும், என்னோட கண்ணமும் பழுக்கும். காஃபில கொஞ்சம் சூடு இல்ல, கொஞ்சம் சக்கரை கூடிருச்சுன்னா கூட அந்த நாளே எனக்கு நரகமாயிரும். ஒரு அசுரனா இருந்த உங்க அப்பா கிட்ட நான் நிறைய அடிபட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் அவர் திட்டுறதொன்னும் தப்பு இல்லையே. என்ன என்னெல்லாம் பண்ணிருப்பாரு, என்ன எவ்வளவு காயப்படுத்திருப்பாரு. குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம்னு எதை பத்தியுமே அவர் கவலைப்பட்டது இல்ல. பொறுப்பு இல்லாம சாப்பாடை மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளா நினைச்சு இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. நான் மட்டும் 5-10 சேர்க்காம இருந்திருந்தேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருப்பனா? இல்ல உன் தங்கச்சியதான் நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருப்பனா? காலையில சண்டை போட்டு போனவர் தான், இப்ப வரைக்கும் வீட்டு பக்கம் வந்து சேரல அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு லலிதாமா அங்க இருந்து போயிட்டாங்க. ஆரம்ப பள்ளி ஒண்ணுல பியூனா வேலை பார்த்தவங்க தான் சந்துருவோட அப்பா. ஊர் முழுக்க அவருக்கு கடன். வேலையை எழுதி கொடுத்துட்டு விட்ட கடனையும் அடைச்சிட்டு வீட்டுல நீட்டு படுத்தவர் தான். அதிகாரம் மட்டும் அவருக்கு குறைச்சலே இல்லாம வரும். அவரோட கோபம் குணம் எதுவுமே பிடிக்காம அவருக்குன்னு இருந்த கொஞ்ச நெஞ்ச உறவுகளும் அவரை விட்டு விலகி போச்சு. சந்துரு பிளஸ் டூ முடிச்சிட்டு மேல படிக்காம உள்ளூர் மளிகை கடையில வேலைக்கும் சேர்ந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு உரிமையாளரும் இறந்து போக கடைய அவரே வாங்கிக்கிட்டாரு. சந்துருக்கு கல்யாணம் ஆகி மீனா வந்த இந்த 10 வருஷத்துல குடும்பம் முழுக்க சந்துருவோட கைக்கு போயிருச்சு. அப்பாக்கு வரக்கூடிய பென்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் சந்துரு அதை வாங்கவே இல்லை. நீங்களே வச்சுக்கோங்கப்பா, செலவுக்கு உங்களுக்கு பயன்படும் சொல்லிட்டாரு. சந்துருவோட அப்பாக்கு டீ கடைகள்ல சுட சுட விக்கக்கூடிய பஜ்ஜி, போண்டா, அப்புறம் மசால் ரோஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற பழக்கமும் அவருக்கு இருந்துச்சு. சில பெட்டி கடைகள்ல கணக்கு வச்சுட்டு அதுக்கு பில்லு கட்ட முடியாம அவர் திணறி போயிருவாரு. கடைக்காரர் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு கலவரமே வெடிக்கும். இப்படி தினந்தனா நடக்கும் போது சந்துருக்கு பயங்கரமா சலிப்பு தட்டுச்சு. அவங்க அப்பாவோட கடன் எல்லாம் அவர் அடைக்க அடைக்க ஒரு கட்டத்துல அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு கூட சொல்லலாம். சந்துருவோட அப்பா அன்னைக்கும் வழக்கம் போல கோச்சுக்கிட்டு வெளியில எங்கேயோ போயிட்டாரு. ஆனா சாயந்தரம் ஆகியும் அவர் வீடு திரும்பாம இருக்கிறதான் அங்க இருக்கிற எல்லாரையுமே யோசிக்க வச்சுச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும், சந்துருவோட அப்பா எங்க போயிருப்பாங்கன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஊற்று அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். எங்க இப்ப மாமாவை எங்க போய் தேட போறீங்க? எங்க போனாருன்னு கூட தெரியலையே. மீனா, முதல்ல அமைதியா இருக்கணும். அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே நமக்கு உதவியா இருக்காது. அப்பா எங்க போயிருப்பாருன்னு அமைதியா என்ன யோசிக்க விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்லு. எப்ப கரெக்டா அப்பா வீட்டை விட்டு போனாரு? வழக்கமா அவரு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. பக்கத்து வீட்டு மாமா அத்தை கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை கொஞ்ச நேரம் நடந்து முடிய எப்படியும் ஒரு மணி இருக்குங்க. மதியானம் 1 மணி போல வெளியே கிளம்பி போனவர் தான். ஐயோ, 1 மணிக்கு போனாரா? இப்ப 7 மணி ஆக போதே. எங்க போனாரு, என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடவா? ஆமா, அதான் சரி. முதல்ல யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சந்துருவோட மனைவி சொல்லிட்டு இருந்த அந்த நொடியிலேயே சந்துருக்கு போன் வந்துச்சு. ஹலோ சந்துருவா. ஆமா, நீங்க யாரு? இங்க ஒரு வயசானவர் விழுந்து கிடந்தாரு. கரும்பு தொகை ஏத்திட்டு போன வண்டி அவர் மேல மோதிருச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல உங்க அப்பான்னு சொல்றாரு. அரை மயக்கத்துல வேற இருக்காரு. நீங்க உடனே வர முடியுமா? என்னங்க சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? கணபதிபுரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், யார கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்க வந்துருங்க. அது உடனே வரேங்க. நான் வர வரைக்கும் அப்பா கூடயே இருங்க அப்படின்னு சந்துரு அந்த போன்ல பேசினவங்க கிட்ட சொல்லிட்டு அறக்க பறக்க வீட்டுல விஷயத்த சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டாரு. சந்துருவோட அம்மா தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. மா, சும்மா அழாதமா. அப்பாவை பத்தி புகார் சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் எதுவும் எனக்கு குடைச்சல் கொடுக்காம அமைதியா இருந்தினாலே போதுமா. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன எதுன்னு சொல்றேன். போன் கூட எனக்கு பண்ணாத அப்படின்னு சந்துரு சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்தோட போயிட்டாரு. வண்டியில ஏறி உட்காரும் போதே அவரோட மனசுல பெரிய கவலை ஏறிக்குச்சு. செலவு எவ்வளவு வருமோன்னு பதறி போயிட்டாரு. அவங்க அப்பா வழக்கமா வாக்கிங் போற வழியில ஒரு மதகு பகுதி இருக்கும். அங்கதான் அவர் விழுந்திருக்காரு. அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை எழுப்பி உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சந்துருவோட அப்பா அவங்க பையனை பார்த்ததும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணில இருந்து கண்ணீரை தார தாரையா வடிச்சாரு. அதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் தன்னோட பையனே சுமந்துட்டு இருக்கும் போது போதாத குறைக்கு இப்ப தானும் ஒரு பாரம் ஆயிட்டமே அப்படின்ற எண்ணம் சந்துரு அப்பாவோட மனச புரட்டி எடுத்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. அப்பாவும் சந்திரவோட கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. தங்கச்சியோட கல்யாணம், தன்னோட கல்யாணம், தங்கச்சி பிரசவம், அப்புறம் மத்த வீட்டு செலவுகள்னு எல்லாத்துக்குமே சந்திரு தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. மளிகை கடையை விரைவுபடுத்துறதுக்கும் அவரு தான் வெளியில எங்கேயோ கடன் வாங்கியிருந்தாரு. ஜாக்கிரதையா இருங்க, பையனுக்கு எதுவும் செலவு வச்சிடாதீங்கன்னு சந்திரோட அம்மா அவங்க வீட்டுக்காரரு கிட்ட கெஞ்சாத நாள் இல்ல. அவனால ஒன்னும் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், கூட கொஞ்சம் சிரமத்தை ஏத்தி விட்டுறாதீங்கன்னு சந்திரோட அம்மா லலிதா அவங்க வீட்டுக்காரர பார்த்து அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தான் இப்ப விழுந்திருக்கோமேன்னு நினைச்சு சந்திரோட அப்பா மனசளவுல நொந்து போனாரு. டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கும் போது வலது பக்க தொடை எலும்பு உடஞ்சிருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாதான் அப்பாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு டாக்டர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சந்திரோட முகம் குப்புன்னு வேர்த்து போச்சு. படுத்த படுக்கையில தன்னையே கலங்கின கண்களோட பாத்துட்டு இருந்த அப்பா கிட்ட போய், ஏன்பா பாத்து வந்திருக்க கூடாதா? தம்பி, நான் நிதானமா தான்ப்பா நடந்து போயிட்டு இருந்தேன், பின்னாடி கரும்பு தொகையை ஏத்திட்டு வந்த வண்டி தான் என் மேல மோதிருச்சு. அப்பதான் நான் கீழே விழுந்து அந்த மதகோட சுவரு பகுதி என் இடுப்புல நல்லா மோதிருச்சு அப்படின்னு சந்திரோட அப்பா பேசிட்டு இருக்கும் போதே அதை கேட்காம சந்திரு பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டார். பக்கத்து வார்டுல அட்மிட் ஆயிருக்கிற ஒருத்தர், தம்பி அப்பா மாதிரிதான் என்னோட தம்பிக்கும் அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சொல்ற கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு ரொம்ப செலவாகும், அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கம்மி செலவுல நல்ல வைத்தியம் பாக்கலாம், போறீங்களா? இருக்கட்டும்னு, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன், வீட்டுல இருந்து ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் லலிதா அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. படிச்சு படிச்சு சொன்னேன்னு செலவெழுத்து விடாதீங்க, செலவெழுத்து விடாதீங்கன்னு, இப்ப பாத்தீங்களா நம்ம பையன் தலையில தான் வந்து விடிஞ்சிருக்கு. சந்திரு, என் கழுத்துல காதல கடக்கறதெல்லாம் கழட்டி கொடுக்குறேன்ப்பா, அதை வச்சு ஏதாச்சும் வைத்தியம் பாக்கலாம், எதை நினைச்சும் வருத்தப்படாத, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மனுஷனை பாத்துக்கிறேன். மா, 2-3 லட்சம் வரைக்கும் செலவாகும் நினைக்கிறேமா, இப்போதைக்கு நான் வெளியில எங்கேயாச்சும் பாத்துக்கிறேன், நீங்க இந்த நகையெல்லாம் கழட்டாதீங்க, உங்களுக்குன்னு இருக்கிறது இதானே, இதையும் கொடுத்துட்டா என்னமா பண்ணுவீங்க? இருக்கட்டும்டா, நீ எப்ப கேட்டாலும் அம்மா உனக்கு கழட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க, உங்க அப்பா சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல, இப்ப பாரு உனக்கு இவ்வளவு பெரிய செலவு தேவையா அப்படின்னு சந்திரோட அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் எதையுமே காதல வாங்கிக்காம அமைதியா அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில வந்து பக்கத்துல உள்ள ஒரு மரத்தடி சிமெண்ட் பெஞ்சில போய் அமைதியா உட்காந்துட்டாரு. அப்பாவோட தின்பண்ட ஆசையும் ஊர் சுத்தி பாக்குற ஆசையும் வயசான காலத்துல ஒண்ணும் வந்தது கிடையாது, அவரு பிறவிலேயே இருந்தது. சாப்பிடுற ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக அக்கம் பக்கத்து ஊர்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கு சைக்கிள்லயே சந்திரவை கூப்பிட்டுக்கிட்டு பின் சீட்டுல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாரு. சந்திரோட அம்மா கிட்ட காரணமா சொல்றதுக்கு அது வசதியா இருக்கும், குழந்தைக்காக தான் போறேன், அவன் அதெல்லாம் பார்க்க வேணாமான்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது, பக்கத்துல ஏதாச்சும் சுத்தி பாக்குற இடம் இருந்துச்சுன்னா அங்க நல்லா சுத்தி பாக்குறதுன்னு ஒவ்வொரு முறையும் சந்திரோட அப்பா அதை வழக்கமாவே வச்சிருந்தாரு. ஒரு முறை அப்படிதான், சின்ன பிள்ளையா சந்திர இருக்கும் போது திருவிழா முடிச்சு நடு ராத்திரி 12 மணி இருக்கும், அப்போ வீடு திரும்புறப்போ எதிரால வந்த லாரியோட விளக்கோலி சந்திரோட அப்பா கண்ணை மறைக்க ரோட்டை விட்டு வயல்வெளிக்குள்ள புகுந்து சைக்கிள்ல இருந்து பதறி எந்திரிச்சவர் தான் சந்திரவ அங்கேயும் இங்கேயும் தேடினாரு. தம்பி எங்கப்பா இருக்க, அடி ஒண்ணு படலையே அப்படின்னு சொன்னபடியே விழுந்து கிடந்த சந்திரவை எழுப்பி நிக்க வச்சு குட்டி பையனா இருக்கிற அவரோட உடம்பு முழுக்க நல்லா தடவி பார்த்தாரு. பையனுக்கு எதுவுமே ஆகலன்றது தெரியவும் தான் சந்திரோட அப்பா நிம்மதி பெருமூச்சே விட்டார். கண்ணு, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிராதப்பா. சரிப்பா, அப்படின்னு அன்னைக்கு சந்திர சொன்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த அவர் யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல. மனசுல ஏதோ தோண சட்டுன்னு எந்திரிச்சு அவங்க அப்பா அட்மிட் ஆயிருக்கிற வார்டுக்கு தான் சந்திரு போனார். தன் பையனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமே நினைச்சு சந்திரவோட அப்பா அவரை நிமிந்து கூட பார்க்காம அமைதியா கண்கள்ல இருந்து கண்ணீரை வடிச்சபடி படுத்து கிடந்தார். வலிக்குதாப்பா? ஊசி போட்டு பொறுத்துக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கு, பெரிய அளவுல இல்ல. சரி சரி, ஒன்னும் வருத்தப்படாதீங்க. ஆம்புலன்ஸ் வந்ததும் நம்ம கோயம்புத்தூரே போயிடலாம். ஹாஸ்பிட்டல்ல எங்க சொல்றாங்களோ அங்கேயே போய் காட்டுவோம். ஓவர் செலவு ஆயிருமேப்பா, இங்க மாவு கட்டு போட்டு ஏதாச்சும் பாத்துக்கலாமே. இல்லப்பா, சீக்கிரம் உங்களுக்கு சரியாகணும்ல. சந்துரு, நான் வேணும்னு மோதலப்பா, அந்த வண்டிக்காரன் தான் இடிச்சிட்டு போயிட்டான். தெரியும்பா, யாராச்சும் வேணும்னே மோதுவாங்களா? நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன். அன்னைக்கு நம்ம வயக்காட்டுல விழுந்தமே அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களை அப்படியே என்னால விட்டுற முடியுமா சொல்லுங்க அப்படின்னு உரிமையோட சந்துரு சொல்லும் போது அவங்க அப்பா கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. ஏதோ சொல்றதுக்காக வாய திறந்த லலிதாமா கசஞ்சு போயிருந்த சந்திரவோட கண்களை பார்த்ததும் ஊத்து தண்ணி என்னைக்குமே வத்தாது அப்படின்னு தன்னை மறந்து தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க. அலைபாயுதே நிகழ்ச்சி இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பான நேர் உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
4: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
4: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
4: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
4: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
4: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுன.
5: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரன் சொல்லி

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல, வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதாம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறதை கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

விடி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துதிக்கியது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று படிக்காதவன் மற்றும் விக்ரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இது பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: விதமான விதமான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்ததுக்கு ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விவசாயி

கருதாமை எல்லாரும் ஒற்றுமையாய், கருத்தென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய், கருதா

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நில்லடி நில்லடி சீமாட்டி.

வந்தது சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்லடி.

கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. உன்னை எல்லாது இன்னொரு கண்ணி, உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி நில்ல.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வருவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி

உலகத்தில் சிறந்தது வட்டி, ஓர் உருவம் இல்லாதது வட்டி, உலகத்தில் சிறந்தது வட்டி, வட்டி வட்டி வட்டி.

பார்த்து பயம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்த

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மான பொண்ணு.
1: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியும்.
2: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
3: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
4: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
5: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
6: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
8: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடுது.
7: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
8: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
7: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
8: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
7: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
8: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
7: செபியா?
8: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
9: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
7: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
8: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
7: ஏன்?
8: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
7: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
8: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
7: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
8: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
7: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
8: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
10: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 17 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம்
2: 90.4. சுப்ரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
3: அரே போரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாருங்க நார்த்தங்க முத்து நம.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கிழங்க?

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 23 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாலை சுத்தி தலைகீழ தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுட்ட இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Amigo do Rodrigo.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.